ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வண மாதம் 11 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55.

கௌரி மனோகரி ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம் அதிகாரம் 3, நீத்தார் பெருமை, குரல் எண் 10. குரல்: அந்தனர் என்போர் அறபோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள்: எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பூண்டு வாழும் துறவியரே அந்தனர் எனப்படுவர். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: அந்தனர் என்போர் அறபோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள்: எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பூண்டு வாழும் துறவியரே அந்தனர் எனப்படுவர். அறிவுக்கு விருந்தாக குறள் அமுதம் கேட்டீர்கள்.

நேர்களே, இந்த நாள் எல்லா வெற்றியையும் எல்லா நலத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் தென்மேற்கு பருவமழை குறித்து நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதறுதல் நலமுடன் வாழ தாய்ப்பாலின் அவசியம் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம்.

அறிவோம். இதில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் ஆங்கிலமான் ஏர், தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று, அதனைத் தொடர்ந்து திரைக்காணம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள். 9:00 முதல் 10:30 வரை ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். 9:10 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:30 பூங்காவனம், இதில் உதகை அப்பர் பஜார் சிஎஸ்ஐ ஹோபர்ட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு, நேயர்கள் கருத்து பகிர்வு. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

2:15 நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, தொட்டபெட்டா காட்சி முனையிலிருந்து நேரலை, மாலை 4:00 நாடகம், 5:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகு மொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள்.

ஏழு ரூபத்தைந்திற்கு விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் ரெட்கோ சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரை காணும். 10:00 ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, சுதாகர் தேவலே அவர்களின் பாட்டு. 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை இன்றைய எமது அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi will launch the Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today through video conferencing. The launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Youth across the country from over 10,000 locations will participate in the program. My Bharat volunteers, My Bharat National Service Scheme volunteers, youth clubs, schools, colleges, universities, NGOs, youth wings of industry associations, and more than 125 partner spiritual organizations will also join the program virtually. Under the campaign, weekly activities will be organized every Sunday across the country to promote awareness and encourage public participation in building a drug-free society. Prime Minister Narendra Modi has credited Indian youth for achieving progress in the area of science, technology and sports and called upon them to contribute in areas of cleanliness drive, conservation of water and natural resources and gift Indian artifacts. He was speaking after inaugurating the Swami Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak, in Mysuru yesterday. The Prime Minister emphasized that Swami Vivekanand's vision was to mentor our youth and empower them to work for nation building.
1: Swami Vivekanand ji युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे। उन्होंने स्वयं ये देखा था कि कैसे दुनिया के देश अपने युवाओं को शिक्षित बना रहे हैं, लेकिन दुर्भाग्य से तब भारत गुलाम था। भारत के युवा भी गुलामी की जंजीरों में जकड़े हुए थे। उस दौर से लेकर अब तक भारत के युवा ने एक लंबी यात्रा तय की है। भारत का जो युवा कभी जंजीरों में था, आज वो युवा दुनिया के विकास को गति दे रहा है। आज भारत की अर्थव्यवस्था सबसे तेजी से आगे बढ़ रही है। किसकी वजह से? भारत के युवाओं के सामर्थ्य से।
0: The Union Government has released 1,09,019 crore rupees to state governments as an additional installment of tax devolution over and above the regular monthly transfer schedule for August 10. In a statement, the Finance Ministry said the additional installment is intended to give states more room to speed up capital and development spending. The states include Uttar Pradesh, which received the largest share at 19,208 crore rupees, followed by Bihar, Madhya Pradesh, West Bengal, Maharashtra, Sikkim, Goa and Nagaland. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility cum Entrance Test for Postgraduate NEET PG 2026 to ensure the smooth, secure, transparent and technology-enabled conduct of the examination. The exam is scheduled to be held on the 30th of this month. During the meeting, the minister assessed the preparedness of the National Board of Examinations in Medical Sciences, NBEMS, technology partners and other stakeholders involved in conducting the exam. The minister stressed that every effort must be made to ensure a fair, transparent and candidate-friendly examination while upholding the highest standards of integrity and security. Mr. Nadda also urged aspirants not to fall prey to rumours and rely only on official communication issued by NBEMS and the Ministry of Health and Family Welfare. US President Donald Trump has threatened to intensify military action against Iran, warning that American strikes will continue until Tehran halts attacks on shipping and returns to negotiations. The US State Department has issued a fresh security advisory urging Americans in West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a US-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-meter race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
2: Neram Kalai, 6 mani 10 nimidam. ആകാശവാണി. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடிபடர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள், அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவருடைய மன கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படிதான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்படுறேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னான், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்த அவங்க தோழிகிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்த உடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, போகிறாரு, அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறது இல்லை, அவங்க பேசுறது செல்போன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்போன் மாதிரி நான் பிறந்தனா, என்கிட்டயாவது செல்போன் இருந்தால் நான் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்போனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:15. நேர்கள் கேட்கலாம் அருள்சை பக்தி பாடல்கள். பாடலை கேட்கும் முன், உன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் பூரண நம்பிக்கை உனக்கு இருந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு புலர்கிறது அருள்சை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை. கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட் FM 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
6: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
7: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

6:25 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வலையிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். தொடரும் பாடலை பாடுகிறார் ஜோலி ஆபிரகாம்.

வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவு கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.

வாழ்க்கை எவ்வளவு வேகமாக ஓடினாலும் மன அமைதி இல்லாமல் அது முழுமையடையாது. அதற்கு வழிகாட்டியாக இருப்பது ஆன்மீகம். அப்படி மன அமைதி தரும் பாடல்களை இதுவரை கேட்டோம் அருளிசை நிகழ்ச்சியில். நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேர்களின் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நுற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது எக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்கள் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: மண்ணோட வளம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 4 மாதம் விட்டால் கூட அந்த கோசு வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அது நம்மளுக்கு வந்து அதை பயிரிட்டு அது சாகுபடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அது வந்து நம்மளுக்கு லாஸில் தான் கொண்டு போய்விடும். அதனால மண் வளத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும், மண் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிரிடுறது நல்லது.
2: ரெட்கோஸ் சாகுபடி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி சுகந்தியா அவர்கள் இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்

0: கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும், அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு

0: மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரி செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2,500+ மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கின்னவுர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்புத் தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின்போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:55. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணையவழியிலும் நேர்கள் இனி கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: தென்மேற்கு பருவமழை குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இந்த தென்மேற்கு பருவமழை எவ்வளவு தூரத்துக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து சாமானிய மனிதர்கள்ட்ட கேட்டா தெரியாது, ஆனா விவசாயிகள்ட்ட கேட்டா எல்லா விவசாயிகளும் சொல்லுவாங்க இதற்காக தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய காலங்களை கணிச்சு எந்த மாதங்கள வந்து இந்த மழை தொடங்கும், எப்ப இருக்கும் அப்படிங்கறது அவங்க வந்து பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் முதலெல்லாம் வந்து தமிழக அரசே வந்து மழைக்காக பஞ்சாங்கம் போட்டு எல்லா கிராமங்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பவும் அந்த பஞ்சாங்கங்கள்ல

0: எப்பப்போ எந்தெந்த காலங்களில் மழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த கணிக்கப்பட்டு விவசாயிகள் வந்து விவசாயத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நிலங்களை சமன் செய்து விதைகளை எல்லாம் நேர்த்தி செஞ்சு எந்த விதை இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் விதைச்சா சிறப்பான அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவோட இந்த விவசாயிகள் காத்திருப்பாங்க. அது இந்த வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தேயிலை விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தற்காரிகள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது மாதிரியெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மழை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இந்த மழை ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை எப்பவுமே சாரல் மழையா நீலகிரி மாவட்டத்தில் அல்ல, கேரளா எல்லா பகுதியிலும் இந்த சாரல் மழை அதிகமாக இருக்கும். இந்த மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கக்கூடிய பார்க்கும் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் சில காலங்களில் பார்த்தீங்கன்னா மூன்று மாதமும் தொடர்ந்து இந்த மழை இருக்கும். அதுக்கிடையில் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியும். மற்ற நாட்கள்லாம் இந்த மழையை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். இந்த மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்வையருமே நிரம்பிடும். பாசன்ஸ் வேலி இருக்கலாம், பயக்ரா, கெத்தை போன்ற பல நீராதார பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நிரம்பிடும். இது இயற்காக இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோலை காடுகளும் புல்வெளிகளும் இந்த மழை நீரை அதிக அளவில் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமா இருக்கு. இதனால இந்த மழை வந்து இந்தியா அளவில் தென்மேற்கு பருவமழை மிக முக்கியமானதா இருந்துருக்கு. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியா தென்மேற்கு பருவமழை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தையும் இந்த தென்மேற்கு பருவமழை தான் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா துறை ஆனாலும் சரி, தேயிலை தொழில் ஆனாலும் சரி, விவசாய தொழில்களானாலும் சரி, இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய அளவை வச்சுதான் நீலகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சியும் நீலகிரி மாவட்டம் வந்து எவ்வளவு செழிப்பா எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பாளா இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் அதாவது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு மழை பெய்த ஒரு சரித்திர பதிவு வந்து நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. கடந்த முறை வந்து அளவுக்கு அதிகமான அதாவது சராசரி அளவை விட அதிக மழை பொழிவு கிடைச்சது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய அளவு வந்து மிக குறைந்த அளவு இருக்கு. இந்த வருஷம் வந்து உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தில் ஆரம்பிச்சது. நடுவட்டம் முக்குர்த்தி இந்த பகுதிகளிலிருந்து அந்த தென்மேற்கு காற்றுகள் வர ஆரம்பிச்சு இந்த தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தில் இருந்தது.
1: தென்மேற்கு பருவமழை குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: குட் மார்னிங் நீலகிரிஸ்.
3: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
2: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: காலை கதிர். August 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
6: வஜைனால இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா, நம்ம இப்ப குட் கட் பாக்டீரியா பத்தி நிறைய பேசுறாங்க. நம்ம கட்ல வந்து நம்ம குடல்ல வந்து குட் பாக்டீரியா கண்டிப்பா நிறைய இருக்கணும். தயிர்ல இருக்கு, ஃபர்மெண்டட் ஃபுட்ல இருக்கு. அதே மாதிரி வஜைனாலையும் ஹெல்தி மைக்ரோப்ஸ் நிறைய இருக்கு. அதை நம்ம வந்து தேவையில்லாம சோப் போட்டு கழுவுறது, டெட்டால் போட்டு கழுவுறதெல்லாம் பண்ணோம்னா அது வாஷ் அவுட் ஆயிடும். சோ அந்த பாக்டீரியா, குட் பாக்டீரியா வந்து இந்த குழந்தைக்கு கிடைக்கணும். யூஸ்வலா நார்மல் வஜைனல் டெலிவரி ஆகிற குழந்தைங்களுக்கு தான் அது கிடைக்கும். அது அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து கட் இம்யூனிட்டி கொடுக்கும். அதே தான் இந்த தாய்ப்பா தாய்ப்பாலும் பண்ணுது. தாய்ப்பால் வந்து ஊட்டும் போது நம்ம வெறும் இப்போ நம்ம என்னதான் ஃபார்முலா ஃபீட் வந்தாலும் நடுவில் இந்த 20th century மிடில் எல்லாம் நல்ல ஃபார்முலா ஃபீட் வர ஆரம்பிச்சு. நல்ல ஃபார்முலா ஃபீட்ஸ் வந்தாலும் நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்ல இருந்தாலும் அவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணாலும் ஏன் அதால அவ்வளோ சஸ்டெயின் ஆக முடியலங்கிறது. ஒரு பிரஸ்ட் மில்க் தான் நம்ம பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி ஒருவேளை பிரஸ்ட் மில்க் அந்த குழந்தைக்கு அவைலபிளா இல்லைன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் பிரஸ்ட் மில்க் ஃப்ரம் அனதர் மதர். அதுதான் வந்து செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அது ஏன் அப்படின்னா அதுல வெறும் நுண் சத்துக்களும் புரோட்டீன் கார்ப்ஸ் ஃபேட்ஸ் மட்டும் இல்லை, ஏன்னா அதுல வந்து நிறைய கிருமிகளுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இம்யூனோகுளோபுலன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான நோய் எதிர்ப்பு சக்திக்கான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதோட கட் பாக்டீரியாவா அதான் டிசைட் பண்ண போகுது. அதுக்கு வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய இந்த குடலோட குட் கட் பாக்டீரியா அந்த குட் லோராவா இதை மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ எப்படி வந்து நார்மல் டெலிவரியும் அதுல ஒரு பார்ட் இருக்கும், பிரஸ்ட் மில்க்கோ பிரஸ்ட் ஃபீடிங்கோ அதுல பெரிய பார்ட் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் முதல்ல 6 months கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நம்ம தாய்ப்பால் புகட்டியே ஆகணும். அப்படி புகட்டினா மட்டும்தான் அது ப்ரீட்டாமா இருந்தாலும் பரவாயில்ல. அதனாலதான் இன்குபேட்டர்ல இருக்கும் போது கூட நம்ம இத்தனை மெத்தட்ஸ் நம்ம சொல்றோம், பாலடா மெத்தட்ஸ், இன்னும் இதுக்கும் கம்மியா இருக்கிற குழந்தைங்க டியூப் எல்லாம் போட்டு கூட நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றோம். ஸோ பிரஸ்ட் ஃபீட் தான் இருக்கிறதே சேஃபஸ்ட் சீப்பஸ்ட், எந்த ஒரு அம்மாவாலையும் அதை கொடுக்க முடியும். அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அது இருக்கிறதுலே சேஃபஸ்டும் அதுதான் சீப்பஸ்டும் அதுதான். அதனால அம்மாவுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல, குழந்தைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அம்மாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அம்மா ஃபீட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபீட் பண்ற டைம்ல வந்து அவங்களுக்கு ஓவலேஷன் சொல்லக்கூடிய கருமுட்டை வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஓவரில இருந்து வெளியே வருது இல்லையா, அது வந்து நடக்காது. அப்போ அது நடக்காம இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஒவ்வொரு நமக்கு பீரியட்ஸ் வர மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஒவ்வொரு வாட்டி பீரியட்ஸ் வரும்போது ஒரு டாமினன்ட் ஃபாலிக்கல் சொல்லக்கூடிய ஒரு முட்டை ஒரு ஓவம் அது வந்து இந்த ஓவரில இருந்து வெளியே வருது. அது எப்படி வெளியே வருது, அதுல ஒரு சின்ன மைக்ரோ இன்ஜுரி காஸ்ட் பண்ணி அது வெளியே தான் அது வெளியே வர முடியும். ஏன்னா ஓவரிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் ஆர்கன், அந்த இதுல இருந்து அது வெளியே வரணும்னா ஒரு சின்ன மைக்ரோ இன்ஜுரி ஒரு சின்ன ரப்சர் ஆகிதான் அது வெளியே வருது. ஸோ அது இன்சிஸ்டன்டா ஓவலேஷன் ஆயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் சின்ன சின்ன மைக்ரோ ட்ரோமா ஆயிட்டே இருக்கு. அந்த சின்ன அளவுல ஒரு ட்ரோமா அந்த ஓவரிக்கு, சின்ன அளவுல ஒரு இன்ஜுரி நடந்துட்டே இருக்கு. ஃபீட் பண்ற டைம்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஓவலேஷன் அதிக அளவுல நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ் இருக்கும் ப்ரோலாக்டின் இந்த மாதிரி, அது வந்து ஓவலேஷனை ஸ்டாப் பண்ணும். ஸோ ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுனால இந்த மைக்ரோ இன்ஜுரிங்கிறது கம்மி ஆகுது. ஸோ அதனால ஓவரியன் கேன்சர் அதாவது இந்த சின்ன முட்டை முட்டை பையில வரக்கூடிய கேன்சர் வந்து குறையுது. அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர், பிரஸ்ட்ல வரக்கூடிய புற்றுநோய், எண்டோமெட்ரியல் கேன்சர், எண்டோமெட்ரியம் கருப்பையிலே வரக்கூடிய கேன்சர், ஏன்னா அந்த மாதாந்திர சுழற்சிங்கிறது நடந்துட்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு ரெஸ்ட்ங்கிறது பீரியட் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் பீரியட் ஆஃப் லாக்டேஷன். நம்ம தாய்ப்பால் ஊற்ற டைம்ல தான் அந்த கருப்பைக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அதனால ஹார்மோனல் திரும்ப திரும்ப அந்த சுழற்சி அந்த ஒரு பிரேக் கொடுக்கறது எண்டோமெட்ரியல் கேன்சருக்கும் நமக்கு வந்து ரிஸ்க் கம்மி பண்ணுது, ஓவரியன் கேன்சர் ரிஸ்க்கும் கம்மியாகுது, பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கும் கம்மியாகுது.
5: இதுவரை குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: தொடர்வது திரைகாணம் பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக.

0: இளராஜாவின் இசையில் அஜய் சக்கரவர்த்தி பாடிய பாடலை கேட்டோம். இனி காலை கதிரின் நிறைவாக.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்றைய தேதியில வந்து நோட்டரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். பிறப்பு சான்றிதழ்ல எந்தெந்த வகையில நோட்டரி வந்து பயன்பெறாங்க அப்படிங்கறக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, இந்த பிறப்பு சான்றிதழ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஆனா அம்மாவோட பேரோட இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணு இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேற இனிஷியல் மாறிடும், என்னன்னா ஹஸ்பண்ட் பேர் போட்டுருவாங்க. அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதுதான் அந்த பாப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல எல்லாம் வேற இனிஷியல் இருக்கு, பர்த் சர்டிபிகேட்ல வேற இனிஷியல் இருக்கு. சோ நீங்க அதை மாத்திட்டு வந்தாதான் ஸ்கூல்ல வந்து நீங்க 10வது எழுதும் போது கரெக்டா இருக்கும் பொண்ணுக்கு, இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பேருடைய இனிஷியல் வந்து இனி மாத்த முடியாதுன்றுவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணலாம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல கடந்த May 15, 2026 மதுரை ஹைகோர்ட்ல மாண்புமிகு நீதியரசர் திரு பரத் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த கேஸோட சாராம்சம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். மதுரையில வந்து ஒரு நபர் ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து கடந்த 2006 வந்து காலமாயிடுறார். அவர் காலமான உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க, என்ன காரணம்ன்றது தெரியாது. 20 வருஷமா வந்து அந்த அம்மா வந்து வரல. அவங்களுடைய பெரியப்பா பெரியம்மா, அந்த பொண்ணோட பெரியப்பா பெரியம்மா தான் அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்த்துறாங்க, ஸ்கூல்ல சேர்த்துறாங்க, ஸ்கூல் சர்டிபிகேட்டு, அந்த பொண்ணோட ஆதார் கார்டு, அந்த பொண்ணோட கான்வகேஷன் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தகப்பனான்ற ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் போட்டு பெரியப்பா பெரியம்மா பேர் வந்துருச்சு. இதே பர்த் சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உயிரியல் பெற்றோர் அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இது குறித்து வந்து அதிகாரிகள் எல்லாம் அணுகி என்னோட எல்லா சர்டிபிகேட்லயும் வந்து என்னோட பெரியப்பா பெரியம்மா பேர் தான் அப்பா அம்மான்னு வந்திருக்கு, ஆனா வந்து என்னோட உயிரியல் சர்டிபிகேட்ல வந்து உயிரியல் பெற்றோரோட பேர் வந்திருக்கு, அதை மட்டும் நீங்க மாத்தி கொடுங்கன்னு கேட்டா அவங்க மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக வந்து அந்த பெண் மதுரையில இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தை அணுகி மனு செய்யறாங்க. அந்த மனுல தீர்ப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுதாரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறப்பு சான்றிதழ்ல அவங்களுக்கு அவங்களுடைய பெரியம்மா பெரியப்பாவுடைய பெயரை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆயிருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு பிறப்பு சான்றிதழ்ல மட்டும் இல்ல மற்ற எல்லா சான்றிதழ்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா பெரியம்மா பேர் வந்திருக்கு, ஆனா இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் பெற்றோருடைய பேர் இருக்கனடிக்கு அவங்களுக்கு அதனுடைய கரெக்டான அணுகுமுறைகள் கிடைக்காம போயிருச்சு. அதனால நீங்க வந்து நம்முடைய சட்டத்தின்பால் இது வந்து வளர்ப்பு பெற்றோரையோட பெயரையும் சேர்த்து நீங்க பிறப்பு சான்றிதழ்ல போட்டு தரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டார். அதே போல அந்த நோட்டரி அஃபிடவிட்ட பிறப்பு சான்றிதழ்ல நீங்க வாங்கிட்டு அந்த சம்மத கடிதத்தின் பேரில் நீங்க வந்து இந்த பிறப்பு சான்றிதழ கொடுக்கணும்னு சொல்லியும் ஆர்டர் போட்டார். நோட்டரியோட அஃபிடவிட் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள நீதியரசர் திரு பரத் சக்கரவர்த்தி தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து காலேஜ் போறாங்க, அவங்களுடைய குடும்பத்துல யாருமே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த குழந்தை தான் வந்து முதல் முதலா கல்லூரிக்கு போற பெண் குழந்தையா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குழந்தைக்கு முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் அஃபிடவிட்னு சொல்றது பிரமாண பத்திரம்னு அர்த்தம். இந்த அஃபிடவிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் முத்திரைத்தாள்ல தான் இருக்கப்பட வேண்டும்.
1: சட்டம் அறிவோம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நிறைவு பெற்றது காலை கதிர். மார்னிங் நீல்கிரீஸ்.
4: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின்போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3 தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. நவம்பர் 5 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11 தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். புத்து நட்சத்திரம் புதிய தகவல்களோட பல பாடல்களோட வந்து நான் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது உங்க அன்புத்தோழ நார்ச்சை ஆர்ச்சை ராகவேந்திரா. நிகழ்ச்சியில் வந்து ஒரு மோட்டிவேஷன் கோட்டோட வந்து நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெற்றி அடையும் வரை விமர்சனங்களை கண்டுகொள்ளாதே. ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஸோ நம்ம எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அதில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை விட்டு நம்ம தேவையில்லாத கிரிட்டிசிசமில் வந்து கவனம் செலுத்தாமல் இருந்தாலே வந்து நம்ம நிச்சயமாக நம்முடைய செயலில் தடம் பதித்து ஜெயிக்கலாம் அப்படின்ற இந்த சிந்தனை துளியோட குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக தேவா அவர்கள் பாடியது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்,
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை.
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க.
0: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

திருமணம் தென்றலின் தாலாட்டு மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

மாரா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஜிப்ரானோட இசையில தாமரையோட பாடல் வரிகளில் கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:39. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆனர் செயலியிலும் இணைய வழியிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நாள் ஒன்றுக்கு ஒரு நபர் வந்து 20 முதல் 30 கிராம் வரை மட்டுமே எண்ணெய், அதாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெய் வந்து உட்கொள்ள வேண்டும். அதே போல் அதிக அளவில் எண்ணெய் வந்து பயன்படுத்துவது வந்து உடல் எடை அதிகரிப்புக்கும், அதே போல் அதிகப்படியான கலோரி சேர்க்கை மற்றும் இதய நோய் அபாயத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம் வந்து பொறிப்பதற்கு பயன்படுத்திய எண்ணெயை வந்து மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்துவது வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் எண்ணெயை வந்து மீண்டும் சூடாக்கும் போது அதில் ஆபத்தான டிரான்ஸ்ஃபேட், டிரான்ஸ் கொழுப்புகளும் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சு பொருட்களும் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, நமக்கு வந்து சமையல் எண்ணெய் பயன்பாடு குறித்த வழிகாட்டுதலாக வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளுடைய உணவில் ஆயில், அதே மாதிரி சுகர், அதே மாதிரியான உப்பின் அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து குறைவாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் உறுதி செய்யலாம் அப்படின்ற இந்த சிந்தனை துளியோட அடுத்து நாம் கேட்கலாம் ஆங்கிலம் ஆன் ஏர்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர். நேயர்களே, கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். வில் எப்படி யூஸ் பண்ணும், வில் நாட் எப்படி யூஸ் பண்ணும், எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு வாக்கியங்களை எப்படி அழகாக நம்ம வந்து சப்ஜெக்ட், அதாவது யாரை செஞ்சிட்ருக்காங்க, அதுக்கப்புறமா வில், அதுக்கப்புறமா என்ன செயல் அப்படின்றத குறிப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வாரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கண்டிப்பாக இந்த ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க, நான் சொல்லி கொடுக்கறது கவனிச்சிட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் உங்களுக்கு அழகாக இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நடக்கிற விஷயத்த நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், அதை தான் இன்றைக்கு கற்றுக்க போகிறோம். இதை நம்ம இங்கிலீஷில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் அப்படின்றப்போ ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கிறது, அதாவது சில நேரங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஐ ஆம் டீச்சிங். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இந்த ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க. அப்போது யூ ஆர் லிசனிங் டு த ரேடியோ. லிசனிங் அப்படின்றது கவனிக்கிறது. அப்போது யூ ஆர் லிசனிங் டு த ரேடியோ. நான் உங்ககிட்ட இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யூ டூயிங். இப்போது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஐ அப்படின்றத நான் நம்ம முதல் எபிசோடில் கற்றுக்கிட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆம், இஸ், ஆர், வாஸ், வர். இப்போது இதில் ஆம் அப்படின்றது என்ன குறிக்கிறது? இப்போ அந்த ஆம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செயல் சொல்கிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு லேர்ன் அப்படின்றது கற்றுக்கிறது, அது கூட ஐஎன்ஜி, இங் இங் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லுவேன் இல்லைங்களா, அது ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இப்போ நடந்துகிட்ருக்க செயலை குறிக்கும். இப்போ நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுக்குறேன், நீங்கள் என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூ ஆர் லிசனிங் டு த ரேடியோ. யூ ஆர் நோட் பண்ணிங்கன்னா ஐ கூட ஆம் போட்டோம், அதே மாதிரி யூ கூட ஆர், லிசனிங் டு த ரேடியோ, நீங்கள் ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க. ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். ஹீ அப்படின்றது ஒரு தேர்ட் பர்சன், நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மூன்றாவது நபர். அப்போது ஹீ இஸ்ன்றது அந்த ஹீ கூட நம்ம போட வேண்டிய அந்த பி வெர்ப். ஒர்க்கிங், ஒர்க் அப்படின்றது நம்ம வேலை, ஐஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. ஹார்ட் அப்படின்னா கடினமாக அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அவர் கடினமாக வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மை வைஃப் இஸ் குக்கிங் லஞ்ச். மை வைஃப் இஸ் குக்கிங் லஞ்ச். என்னோட மனைவி மதிய உணவு சமைச்சிட்டு இருக்காங்க. மை ஹஸ்பண்ட் இஸ் ஹெல்பிங் மீ. அப்படின்னா என்னுடைய கணவர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வி ஆர் இம்ப்ரூவிங் எவ்ரிடே. வி அப்படின்னா நாங்கள், ஆர் ப்ளூரல், அதாவது நம்ம சிங்குலர் அப்படின்னா ஒருத்தர், ப்ளூரல் அப்படின்னா நிறைய பேர். நம்ம தமிழில் ஒருமை பன்மை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆம் இஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். வி ஆர் இம்ப்ரூவ் அப்படின்றது முன்னேறது. வி ஆர் இம்ப்ரூவிங் எவ்ரிடே. எவ்ரிடேனா தினம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நாங்கள் தினமும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் இம்ப்ரூவிங் எவ்ரிடே. தே ஆர் பிளேயிங் அவுட்சைட் அப்படின்னா அவங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி தே அப்படின்றப்போ அவங்க, இது ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க அப்படின்றதுனால ஆர் யூஸ் பண்ணுறோம், பிளே கூட ஐஎன்ஜி போட்டாச்சு. அவுட் சைட் அப்படின்னா வெளியே. இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி. இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி. இட் இஸ் ரெய்னிங் அப்படின்றப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹெவிலி அப்படின்னா ஹெவினா பலமாக, மழை பலமாக பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூ ஆர் ஸ்மைலிங் ரைட் நவ். யூ ஆர் ஸ்மைலிங், ஸ்மைல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிரிக்கிறது. யூ ஆர் ஸ்மைலிங் ரைட் நவ். இந்த வார்த்தையும் கற்றுக்கோங்க, ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்னா இப்போன்னு அர்த்தம், நீங்கள் இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது ஐ ஆம் ஸ்மைலிங் வித் யூ. ஐ ஆம் ஸ்மைலிங் வித் யூ அப்படின்னா நீங்கள் மட்டும் சிரித்தா போதுமா, நானும் உங்கள் கூட சேர்ந்து சிரிச்சிட்ருக்கேன். ஐ ஆம் ஸ்மைலிங் வித் யூ. வித் அப்படின்னா ஒருத்தருக்கு, இப்போ நான் உங்கள் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நேயர்களே, நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறப்போ அதோட எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் விளையாடலை அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பாருங்க. நாட், NOT, நாட். அப்போ ஐ ஆம் நாட் பிளேயிங், ஐ ஆம் நாட் பிளேயிங். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் விளையாடலை அப்படின்னு சொல்கிறதுக்கான இங்கிலீஷ் வாக்கியம். ஐ ஆம் நாட் லிசனிங் டு த ரேடியோ. நான் ரேடியோ கேட்கல அப்படின்னு சொல்லணுன்னா ஐ ஆம் நாட் லிசனிங் டு த ரேடியோ. ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். அவன் கடினமாக வேலை செய்யலை. மை ஒய்ஃப் இஸ் நாட் குக்கிங் லன்ச். மை ஒய்ஃப் இஸ் நாட் குக்கிங் லன்ச். என்னோட மனைவி இப்போ மதிய உணவு தயார் பண்ணலை. மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஹெல்பிங் மீ. மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஹெல்பிங் மீ. இது எல்லா மனைவிகளுக்கும் இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். என்னோட கணவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு. மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஹெல்பிங் மீ. இட் இஸ் நாட் ரெய்னிங். இட் இஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்யலை. இப்போ நம்ம இதில் நேர்மறை வாக்கியமும் கற்றுக்கிட்டோம், எதிர்மறை வாக்கியமும் கற்றுக்கிட்டோம். ஒன்றுமே இல்லை நேயர்களே, யாரை பற்றி பேசுகிறோமோ எப்போவுமே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறோம், அது யாராக வேணால் இருக்கலாம். நானாக இருந்தால் ஐ சொல்லுங்கள், நீங்கள் அப்படின்னு சொல்லுன்னா யூ சொல்லுங்கள். இதே வந்து ஒரு ஆண் அப்படின்னா ஹீ, பெண் அப்படின்னா ஷீ, இல்லை ஏதோ ஒரு பொருள், இல்லை ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த மாதிரி சொல்லணுன்னா நம்ம இட் சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் நாங்கள் அப்படின்றப்போ வி சொல்லலாம், அவர்கள் அப்படின்னா தே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சின்ன வேர்ப் ஆட் பண்ணும், அது ஹெல்பிங் வேர்பாகவும் இருக்கலாம், இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு செயலாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஆம் இஸ் ஆர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை முடிவடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இது நம்ம ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அது முடிச்சுட்டு கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும் ஐஎன்ஜி நம்ம வேர்ப் கூட ஆட் பண்ணும், அதாவது இங் இங் இங் இங் சொன்னோம் இல்லைங்களா, அது லேர்னிங், ஸ்பீக்கிங், குக்கிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம். மொமெண்டம், மொமெண்டம் அப்படின்றது MOMENTUM. மொமெண்டம் அப்படின்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக வேகமாக முன்னேறி செல்வது தான் நம்ம வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐ ஆம் பில்டிங் மை மொமெண்டம். ஐ ஆம் பில்டிங் மை மொமெண்டம் அப்படின்னா என்னோட தொடர் வேகம். தொடர் வேகம்னா இன்னொன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்படாத ஒரு செயல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் வந்து என்னோட தொடர் வேகம், தடைப்படாத இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லூஸ் யோர் மொமெண்டம். டோன்ட் லூஸ் யோர் மொமெண்டம். டோன்ட் அப்படின்னா டு நாட் அப்படின்றது அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட வேகத்தை இழந்துடாதீங்க, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்க அந்த வேகத்தை இழந்துடாதீங்க அப்படின்றது தான் டோன்ட் லூஸ் யோர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஒரு செயல் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம மொமெண்டம் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையும் கத்துக்கிட்டோம். அடுத்த வாரம் இன்னொரு பயனுள்ள தலைப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். சோ அமைப்பில் உதவி ஆர். சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்கலாம். காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக சாஷா திருப்பதி மற்றும் குழுவினர் பாடியது. ஏ ரஹ்மான், இசையமைத்தல் ஊட்டி FM 101.8. ஸ்டே டியூன்.

சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 7:55 நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். அடுத்ததா ஒரு சிந்தனை துளி. தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும், தடம் மாறும் போது தட்டி கேட்பதும் தான் உண்மையான நட்பு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கோட் எதனால் அப்படின்னு உங்களுக்கே வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நண்பர்கள் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, மற்றும் ஒரு சிறப்பான தினமும் கூட இருக்குது, தேசிய சகோதரிகள் தினம் அப்படின்றது கூட வந்து இன்றைக்கி நாம் வந்து கொண்டாடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய என்ன சொல்கிறது, நமக்கு வந்து நிறைய விஷயங்களில் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நட்பு அப்படின்னு சொல்லலாம். அதே தாண்டி நம்ம கூட எப்பவுமே கூட இருக்கிறது, நம்மளுடைய பேரண்ட்ஸையும் தாண்டி நம்ம கூட இருக்கிறது வந்து இந்த நம்மளுடைய நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய எந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விஷ் பண்ணுவீங்க நண்பர்கள் அப்படின்னா, இவர் தான் என்னுடைய நண்பர்னா, எந்த நண்பர்களுக்கு நீங்கள் வந்து விஷ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த நண்பர் தான், இவருக்கு தான் நான் வந்து இன்றைக்கி என்னுடைய நண்பர்கள் தின விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இவருக்கு தான் விஷ் பண்ணுவேன் அப்படின்ற உங்களுடைய இந்த விஷயத்தை யாருக்கு தெரிவிப்பீங்க அப்படின்றத 8300019118 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாடலும் வருது, அனிருத் ரவிச்சந்திரோட குரலில், ஓமை கடவுளை திரைப்படத்திற்காக. ஸ்டேட்யூன் இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில புதிய புதிய பிளேஸ் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமா இந்தியாவோட பிரம்மாண்டமான அரண்மனைகள்னு நினைச்சா ராஜஸ்தானில இருக்கிற பளிங்குக்கல் கோட்டைகளோ மைசூர் பேலஸோட மின்னற விளக்கோ தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும் இல்லையா. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட தென்கொடியில முற்றிலும் கரு கருவன தேக்கு மரத்தால், அதாவது டீ குட்டாலும் ரோஸ் உட்டாலும் செதுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான அரண்மனை இருக்குங்க. அங்க உள்ள போனா ஒரு பெரிய மர பிரம்மைக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற பத்மநாபபுரம் அரண்மனை. சோ அதோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா தேடி தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்டே டியூன், இதோட எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு. இந்த அரண்மனைக்குள்ள நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜியோகிராபி அறிவையே குழப்பக்கூடிய ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குங்க. இந்த பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கிறது தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்குங்க. ஆனா இதோட ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த அரண்மனை வளாகமும் சொந்தமாக இருக்கிறதும் சரி, அதை இத்தனை வருஷமா ரொம்ப கண்டிப்பா பராமரிச்சு வர்றதும் நம்ம கேரள அரசாங்கம் தாங்க. தமிழ்நாட்டோட பார்டர்குள்ள பத்திரமா பூட்டி வச்சிருக்க கேரளாவோட ஒரு மாபெரும் பாரம்பரிய புதையலுங்க இது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னார் பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட தலைநகரமா இது விளங்குச்சு. இங்க இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே தச்சு சாஸ்திரம் அப்படின்ற பாரம்பரிய மர கட்டிடக்கலை முறையில எந்த ஒரு சிமெண்டோ கான்கிரீட்டோ இல்லாம வெறும் மர இணைப்புகள், அதாவது வுட்டன் ஜாயின்ஸ் மட்டுமே வச்சு செதுக்கப்பட்டிருக்கு. உள்ள நுழைஞ்சதுமே இந்த பழங்கால மரத்தோட வாசனை 300 வருஷத்துக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போயிருங்க. சரி, இப்போ இந்த அரண்மனையோட மிக முக்கியமான அறிவியல் அதிசயங்களுக்கு வருவோம். அங்க இருக்கிற அரசவைக்குள்ள, அதாவது கிங்ஸ் கவுன்சில் சேம்பர்ல நுழைஞ்சு நீங்க தரைய பாத்தீங்கன்னா, சும்மா கரு கருவென உங்கள் முகம் தெரியற அளவுக்கு கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்கும். இத பார்த்தா ஏதோ கருப்பு கிரானைட் கல் இல்ல இத்தாலியன் மார்பிள்னு நினைப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல. அன்றைய காலகட்டத்துல தமிழ் பொறியாளர்கள் எரித்த தேங்காய் ஓடுகள், எலுமிச்சை சாறு, மூலிகை சாறு மற்றும் முட்டையின் வெள்ளைக்கரு ஆகியவற்றை ஒன்னா சேர்த்து ஒரு ரகசிய கலவை மூலமா இந்த தரைய செஞ்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகிக்கும் கத்தரி வெயில்ல கூட இந்த தரை இயற்கையாகவே ஏசி போட்ட மாதிரி சிலு சிலுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த பத்மநாபர் அரண்மனைக்குள்ள போட்டீங்கன்னா டாக் டிக் டாக் அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் கேட்கும். மேல அண்ணாந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான கடிகார கோபுரம், அதாவது கிளாக் டவர் இருக்குங்க. 18ஆம் நூற்றாண்டுல செஞ்ச இந்த கடிகாரம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பேட்டரியோ கரண்டோ இல்லாம வெறும் இரும்பு எடைகள், அதாவது அயன் வெயிட்ஸ வச்சு இயங்குதுங்க. 200 வருஷமா ஒரு நொடி கூட நிக்காம இன்னைக்கும் கரெக்டா மணி காட்டுது நேர்களே. அவ்வளவு பெரிய டெக்னாலஜி தாங்க இந்த பத்மநாபபுரம் அரண்மனை. இந்த தரை அழகும் கடிகாரமும் மட்டும் இல்ல நேர்களே, இங்க இருக்கிற ஊட்டுப்புறா அப்படின்ற அரச சாப்பாடு கூட்டத்தையும் போய் பாருங்க. இங்க 2 அடுக்குகளை கொண்ட ஒரு மாபெரும் ஹால் இருக்கு. அரசு விழாக்களின் போது ஒரே நேரத்துல சரியாக 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹால் அங்க இருக்குங்க. நீங்களே இந்த பத்மநாபபுர அரண்மனையில மருத்துவ குணமிக்க அரசரின் மருத்துவ படுக்கை, அதாவது மெடிஷனல் பெட் இருக்குங்க. உப்பரிகை மாளிகை அப்படின்னு சொல்லப்படும் 4 அடுக்கு கட்டடத்தின் முதல் தளத்துல அரசரின் படுக்கை அறை இருந்திருக்கு. இது அதிசய படுக்கை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இங்குள்ள அரசரின் படுக்கை சாதாரண மரத்தால் செய்யப்பட்டது இல்லைங்க. அது 64 வகையான மருத்துவ குணமிக்க மூலிகை மரங்கள் மெடிசினல் உற்சவச்சு ஒன்றாக சேர்த்து செய்யப்பட்ட பிரத்யேக படுக்கை அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மூலிகை படுக்கைய டச்சு கிழக்கத்திய கம்பெனியினர், டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு பரிசாக வழங்கியிருக்காருன்னு கூட சொல்றாங்க. இதுல உறங்குவது அரசரின் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் மேம்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அரண்மனையோட கூரைகள் மற்றும் தூண்களில் உள்ள செதுக்கல்கள் அன்றைய தச்சர்களின் உலகத்தரம் வாய்ந்த பொறியியல் திறமையை நம்மளுக்கு காட்டுது. அரண்மனையில பிரதான ஹாலில் உள்ள கூரையின் ஒரே ஒரு மரத்துண்டில இருந்து 90 வகையான பூக்கள் மற்றும் தாமரை மலர்கள் செதுக்கப்பட்டிருக்கு. சில தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள குதிரை மற்றும் சிம்ம சிலைகளை ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் குதிரையாகவும் மற்றொரு கோணத்திலிருந்து பார்த்தால் சிங்கமாகவும் தெரியும். முப்பரிமாண அதாவது 3D விஷுவல் இல்யூஷன் நுணுக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. அது மட்டுமல்லாம அரண்மனையில சில குறிப்பிட்ட அறைகள்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள ஜன்னல்கள் மிகவும் விசித்திரமானவனே சொல்லலாம். இந்த ஜன்னல்களில் சாதாரண கண்ணாடிகளுக்கு பதிலாக சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடல் சிப்பிகள் மெல்லிய அடுக்குகள் டிரான்ஸ்குலன்ட் சி வச்சு பொருத்தப்பட்டிருக்குங்க. இது அறையில் உள்ளே சூரிய ஒளி நேரடியாக விழுந்து வெப்பத்தை உண்டாக்காமல் ஒளியை மென்மையாக மாற்றி அதாவது டிஃபியூஸ் சாஃப்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அறை முழுவதற்கும் இதமான வெளிச்சத்தை தரும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அரண்மனையில நான்காவது தளத்தில் அரசனின் தனிப்பட்ட பூஜை அறையும் இருந்திருக்குங்க. இதில் உள்ள சுவர்கள் முழுவதும் திருவிதாங்கூர் வரலாற்றை கூறும் ஓவியங்கள் நிறைந்திருக்கு. இந்த ஓவியங்கள் அனைத்தும் ரசாயன கலவையின்றி முற்றிலும் மூலிகை சாறுகள் இலைகள் மற்றும் இயற்கை கற்களின் படிகளை கொண்டு வரையப்பட்டிருக்குங்க. சுமார் 300 வருடம் கடந்தும் இந்த ஓவியங்கள் நிறமும் பொழிவும் இன்னமும் மங்காமல் அப்படியே இருக்கிறது தான் தமிழர்களின் இயற்கை வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அறிவுக்கு ஒரு சான்று அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்மளோட மிஸ்ட்ரி லவ்ஸ்க்காக ஒரு கூஸ்பம்ஸ் வர மொமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசரோட படுக்கை அறைக்கு கீழே ஒரு ரகசிய தரைக்கதவு அதாவது டிராப் டோர் இருக்குங்க. அதுக்குள்ளதான் பத்மநாபபுரம் அரண்மனையோட ரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை ஒளிஞ்சிருக்கு. எதிரிகள் எப்போதாவது அரண்மனையை முற்றுகையிட்டால் அரச குடும்பத்தினர் அப்படியே மாயமாக மறையறதுக்காக கட்டப்பட்ட பாதைங்க இது. இது கிலோமீட்டர் கணக்குல நீண்டு நம்ம ஏற்கனவே பார்த்த வட்டக்கோட்டை வரைக்கும் போகுது அப்படின்னு உள்ளூர் கதைகள் சொல்லுது. இப்பொழுது இது மூடப்பட்டிருந்தாலும் இதுக்கு பக்கத்துல நின்னு பாக்குறதே ஒரு த்ரில்லான அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீக்கெண்ட் நீங்க பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போனீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த அரண்மனை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் அதன் பிறகு 2 மணியிலிருந்து 4.5 மணி வரையிலும் திறந்திருக்குங்க. மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை மட்டும் அரண்மனைக்கு வாராந்திர விடுமுறைங்க. இதோட டிக்கெட் விலை என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் மட்டும் தாங்க. இதோட கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழங்கால தரைகளை பாதுகாக்க நீங்க அரண்மனைக்குள்ள நுழையும் போது காலணிகளை கழற்றி வைக்க வேணுங்க. உங்களோட செருப்பெல்லாம் நீங்க கழட்டி வச்சிடணும். சிலு சிலுன்னு இருக்கிற கருப்பு தரையில வெறும் காலில் நடக்கிற அந்த ஃபீல் உங்க லைஃப்லயே மறக்க முடியாது. இதோட ரூட் மேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோயில் வழியா சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த பத்மநாபபுரம் அரண்மனை அமைஞ்சிருக்கு. 45 நிமிஷத்துல ஈஸியா கார்ல போயிடலாம். எனவே இருக்கலாம், இந்த வீக்கெண்ட் வழக்கமா தீம் பார்க் மாலுன்னு போகாம நம்ம முன்னோர்களோட உயர்தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அதிசயத்தை நேர்ல பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பத்மநாபபுரம் அரண்மனைக்கு ஒரு ராயல் ட்ரிப் பிளான் பண்ணுங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த மர அரண்மனைக்குள்ள வெறும் காலில் நடந்து பார்க்க ஆசை, சோ இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போய் பாருங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்கான சூப்பரான அனுபவம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. எனவே இன்னைக்கு பத்மநாபபுர அரண்மனை அப்படின்ற சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பு உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
1: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 8:09 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். கொஞ்சம் முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாய், எம் சந்தோஷ், தமிழர் முடக்கிலேருந்து சந்தோஷ் அப்படின்றது நான் சந்தோஷ். என்னுடைய நண்பர் பிரவீன்குமாருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் மெசேஜ் பண்ணுவேன். அது இல்லாமல் அவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற அவருக்கு தான் நான் ஃபஸ்ட் விஷ் பண்ணுவேன். அவர் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி சந்தோஷ்ன்றவர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து மற்றும் ஒரு நேரம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. கனி அப்படின்றவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நான் என்னுடைய நண்பர் என்னுடைய ஸ்கூல் அவரும் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு விஷ்ணு அப்படின்றவருக்கு வந்து தான் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நண்பர்கள் தினம் அப்படின்னா நிறைய மெமரிஸ் இருக்குள்ளே, ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒன்றா டீ குடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் இப்படி சொல்லிட்டே போகலாம். இதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து ரெண்டு நண்பர்கள் நிறைய விஷயம் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஒரு டைரியை வந்து திறக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் விஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேர்களை வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் ஒரு அருமையான பாடலும் வந்து வருது கோ திரைப்படத்திற்காக. ஹாரிஸ் ஜெயராஜோட இசை மெட்டல் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியம்.

ஒரு அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கும் வந்துட்டோம். மற்றும் ஒரு நேர் கூட வந்து வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய மெசேஜ் வந்து தெரிவிச்சிருக்காரு. அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து பெரியபாளையம் ரவிச்சந்திரன் சாந்தி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நான் எனது நண்பர் தங்கசாமி அவர்கள் தான் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜோட நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்தாச்சு. ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஸோ நண்பர்களோட வந்து நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க, கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்புத்தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. மீண்டும் 8:30 டிரைவ் டைம் பீட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். இனி தொடர்ந்து வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். நேரில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு ரசிக்கலாம்.

அதே மாதிரி வாகனம் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருந்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகன ஓட்டிகள் மறக்காமல் தலைக்கவசம் அணியுங்கள். அதே போல் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் செல்வதை தவிர்க்கவும். 4 சக்கர வாகன ஓட்டிகள் எப்பொழுதுமே சீட் பெல்ட் அணிவதை வந்து பழக்கமாக வைத்துக் கொள்வது நல்லது. மிதமான வேகம் மிகவும் நன்று. உங்கள் பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வருது. வரலாறு திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசைமேட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியூன்ட்.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: வைரமுத்தோருடைய பாடல் வரிகளில் ரங்கநாதனோட இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் பாடிய பாடல் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

வித்யாசாகரோட இசை அமைப்பில் அபியும் நானும் திரைப்படத்திற்காக மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:48 இணைந்திருக்கிறோம் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில்.

இதே வேலையா போச்சு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணையவழியிலும் நாம இணைய போற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ பல அற்புதமான பாடல்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 10:30 வரை இனி நான் ஸ்டாப் பாடல்கள் தான். இன்றைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஹீரோயின் ஸ்பெஷலாக பல அற்புதமான திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். பாடல்கள் கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல கேட்டு ரசித்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
3: பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர், அதுல மூத்தவர் தர்மர். அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்காந்துருந்தாராம். அப்போ தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியா வந்திருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேறு ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார். அதனால் பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடினான். முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா. என்ன செய்தின்னார், எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா. நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேண்ணா, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். நீங்கள் பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே, அதனால தான் அப்படின்னா. அதனால் என்னன்னார், நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனை நாளைக்கு உயிரோடு இருப்பானா? நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? பிச்சை நிச்சயம் போடுவீங்களா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா? நேரம் ஆகிட்டது, நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமாக குறுக்கிட்டார், தம்பி கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சுடுறேன். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது, அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும். கடந்த காலம்ங்கிறது திரும்பி வரப்போகிறதில்ல, எதிர்காலம்ங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு சோதிடர் இருந்தார். அவர் எதிர்காலத்தை பற்றியே அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம், ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான். அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போகிறாங்க. அவரை பார்த்தாங்க, இதை பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுருக்குறோம், அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா, இதை நீங்கள் சொல்லணும், சரியாக சொல்லிவிட்டால் உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா, புறா உயிரோடு இருக்குதுன்னு அவர் சொல்லிவிட்டார்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுவிட வேண்டியது, புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டார்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிவிட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க, அது உங்கள் கையில் இருக்குது, அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை, அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில், நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம் தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர் என்னோடய வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார். பயப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர். அதுக்கெல்லாம் டாக்டர், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன், அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன், அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ, தைரியமாக இருங்கன்னார். அதனால் நம்ம வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும். அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் 9:18. ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேயர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடி எஃப்எம் 101.8.
2: ஒன்பது 9:30 நீ தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரி கிலோ 1.35 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 20, ஆப்பிள் ரகம் 25, அவரை 70 ரூபாய், புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28, பாகற்காய் 58 ரூபாய், கொத்தவரை 40, பூசணிக்காய் மற்றும் அரசாணைக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50, சின்ன வெங்காயம் 65, பெரிய வெங்காயம் 43, பொரியல் தட்டை 40, முருங்கைக்காய் 45, தேங்காய் 62, மாங்காய் 60, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 40, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 45 முதல் 60 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 25, முள்ளங்கி 35, கேரட் 60, பீட்ரூட் 60 ரூபாய், நூல்கோல் 45, டர்னிப் 35, முட்டைகோஸ் 30, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 140, வெள்ளை பூண்டு 220, இஞ்சி 140 முதல் 190 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. கரிபீன்ஸ் 70, புஷ்பீன்ஸ் 60 முதல் 70, டபுள் பீன்ஸ் 100, ஊட்டி அவரை 110, குடைமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 50, பிரக்கோலி 80, கருவேற்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60 ரூபாய், வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 45, மக்காச்சோள கதிர் 25 முதல் 30, எலும்புச்சம்பழம் 90, கொய்யா 70, பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 100 முதல் 200 ரூபாய், மாம்பழம் 100 முதல் 120 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. வாழைப்பழ வகைகள் பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 45 ரூபாய், செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 90 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா. நேர்களே, நினைவூட்டுகிறோம் இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம வந்து பேச போற தலைப்பு என்ன அப்படின்றதையும் அறிவிச்சிடலாம். காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு. காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு, அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி நண்பர்கள் தினம் இல்லையா, ஸோ நண்பர்களை நினைவு கூறலாம். அதே போல் மாறாத உங்களுடைய நட்பை பற்றியும், அது உங்களுடைய நட்பை வந்து எப்படியெல்லாம் வந்து மாறாமல் இருக்குது உங்களுடைய நட்பு அப்படின்றத பற்றி இன்று காலை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நச்சின மூணு பாட்டை கேட்டோம். காதல் பரிசு, ஜல்லிக்கட்டு, அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படங்களுக்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:50.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோட சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: ஓட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: கேட்ட அந்த பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட வாய்ஸ்ல இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம் குட்டை ஏரி ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனியெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

உண்மையாவே அப்படியே மேகம் கருத்த மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடலும் உங்க ஊட்டிய ஃபேம் 101.8 கேட்டு ரசிச்சிங்க. ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி உங்களோட வாய்ஸ்ல இளையராஜாவோட இசையில அந்த அருமையான பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் 10:06.

0: கேட்ட இந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து சித்ராவோட வாய்ஸ்ல கேட்டோம். நிலைத்த நேரம் 10:11.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

0: சந்திரபோஸ் அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் ஒலித்தந்த பாடல் அண்ணநகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து. நேர்கள் இதுவரை ரெட்ரோ ராகங்கள் கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி.
2: அனைவருக்கும் வணக்கம். எமது சிஎஸ்ஐ ஹோபர்ட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவியரின் பல் சுவை நிகழ்ச்சியை இப்போது கேட்டு மகிழுங்கள். முதலாவதாக ரூஃபஸ் ஜெரோம் மற்றும் கோபிகா ஆகியோர் பாடல் பாடுகின்றனர்.

0: ஏழாம் வகுப்பு மாணவி மேரி ஷாம்லி சொலவடைகள் பற்றி கூற வருகிறார்.
1: சொலவடைகள் என்பது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். இங்கே சில சொலவடைகளை சொல்லப் போகிறேன். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது, எறும்பு ஊற கல்லும் தேயும், உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும், அடைமலை விட்டாலும் செடி மலை விடாது, நாலு வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம், ஆள் கூடுனா பாம்பு சாகுமாம், அதிர அடிச்சா உதிர விளையுமாம், பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமாம், காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும், அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பல போனாலும் விதி இல்ல, அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது. நன்றி.
0: அழிந்து வரும் பறவை இனமாகிய சிட்டுக்குருவிகளை காக்க விழிப்புணர்வு உரை வழங்க வருகிறார் ஆறாம் வகுப்பு மாணவி நந்தினி.
2: அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை.
3: வணக்கம். சிட்டுக்குருவிகளை காப்போம். உயிரிகளின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இயற்கையும் மனிதர்களையும் இடையே தொடர்புள்ள கொடி உறவாக அமைவது மலைத்துளி. சூழலில் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்தும் கவிதையை அறிவும் வாருங்கள். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரகின்ற பறவைகளின் குரல்கள், போகும் வழியெல்லாம் துக்கணங்குருவி கூடுகள், காற்றில் ஆடும் புல் வீடுகள், மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது, வெட்டுண்டன மரங்கள், வான் போய்த்தது, மறுகியது மண், எளிதாய் குருவிகள் எங்கோ போயின. மனிதர்கள் வெளியூருக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கே திரும்புவதை அறிவோம். அதே போல பறவைகளும் வெளிநாட்டுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார்கள். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காகவே பறவைகள் இடம் பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம் பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வாழிடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இவ்வாறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. தற்போது வேகமாக அழிந்து வரும் பறவை இனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவித்தான் அது. உருவத்தில் சிறியது. இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடன் ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்து கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 12 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சு வெளிவரும். துறவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 400 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றவையாக இல்லை. வேலிகளுக்கும் மற்ற செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகர்ந்த தாவர வேலிகள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர்ச்செடிகள் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகளும் போட்டி போடுகின்றன. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆள், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணிற்கேற்ப பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்களிலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவை இனம் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். நன்றி.

0: இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர். அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்வதோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கும் போனார். ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவன் பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள்.
1: கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ.
0: எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும்.
1: தூண்டிலிட்டு காத்திருக்கிறார்.
0: தனியாக வந்திருக்க கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும்.
1: அடுத்த நாள் காலை.
0: இரவு முழுவதும் கடலில் இருந்துவிட்டேன். ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும். இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்பவே போவதில்லை.
1: நண்பகல். தூண்டில் கயிறு அசைகிறது.
0: அடடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன். வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூரை மீனை மாட்டி வைத்திருக்கின்றேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போதுதான் நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படித்தான் வா.
1: தூண்டிலில் மீன் சிக்கிக் கொள்கிறது.
0: தூண்டிலை வேகமாக இழுக்கிறதே. நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும்.
1: மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார். முடியவில்லை.
0: மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா?
1: மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மாலை நேரம்.
0: மேலையும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதான் ஆக வேண்டும்.
1: மீன் அசைவென்று இருக்கிறது. மீனுடன் போராடிய களைப்பின் சாண்டியாகோ சற்று கண் அயர்ந்து விட்டார். மாலை நேரம்.
0: பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறதே.
1: மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் கலைகிறது.
0: ஓ, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படித்தான், ஆகட்டும், மேலே வா. இன்று என்னிடமிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது.
1: சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதன் முதலாக நீருக்கு மேலே துள்ளுகிறது, குதித்து.
0: ஆஹா, தூண்டிலில் மாட்டியது நீதானா? இப்போதுதான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடே அப்பா, இவ்வளவு பெரிய மீன்.
1: மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது.
0: ஏ மீனே, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய்? நில் நில், என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன். மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று, நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய்.
1: மீன் படகுக்கு அருகில் மேலெலும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார்.
0: இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேன். இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும்.
1: மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார்.
0: எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லாரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா, வலை இல்லாமல் எவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்தது உண்டா? விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன்.
1: அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது.
0: நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய்? என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான்.
1: மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன.
0: நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறி கொடுத்துவிட மாட்டேன்.
1: சாண்டியாகோ சுறா மீன்களை வீழ்த்துகிறார்.
0: என்ன ஒரு போராட்டம், அப்பாடா! ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்து இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும்.
1: கரையில்
0: ஒரு வழியாக கரைக்கு வந்துவிட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கட்டுகிறேன்.
1: படகோடு இருந்த மீனை பார்க்கிறார்.
0: ஆ, என்ன இது! சுறாக்கள் தின்று போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனவா?
1: வீட்டில் சாண்டி யோகாவை காண மனோலின் வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன். அட அப்பாட, எவ்வளவு பெரிய மீன்! அது மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தான் தாத்தா. நீ
0: மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம்.
1: அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதானே. இனி உன்னை யாரும் பழி பேச முடியாது தாத்தா.
2: தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன்.
3: நன்றி.
4: அடுத்ததாக பனை மரத்தின் சிறப்பு பற்றிய குறுநாடகம். நடித்து காட்டுபவர்கள் 6ஆம் வகுப்பு மாணவிகள் அனன்யா, நந்தினி, சுபஸ்ரீ. பள்ளி முடிந்தது. அழகானும் அமுதாவும் வீட்டுக்கு கிளம்பினர். வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர்.
5: தாத்தா, இது என்ன பழம்?
0: இதுவா? இதுதான் பனம்பழம்.
5: இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா?
0: தின்னலாம், மிக சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும்.
5: இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டுமே தெரியும்.
0: நுங்கும் பழங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலையால் கூடை முடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது.
5: அப்படியா தாத்தா?
0: ஆமாம் அழகா. அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில்தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலை சுவடிகள் என்கிறோம்.
5: ஓ,
0: பனை மரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனை மரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டும் உயர காரணமாக அமைகிறது.
5: அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா?
0: அது மட்டுமில்ல, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை செய்தும் விளையாடலாம்.
5: பனை மரங்களை அதிகம் பார்க்க முடியவில்லையே தாத்தா?
0: ஆமாம், என்ன

0: பற்றி பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா.
1: இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்பு உணர்ந்து நாம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும்.
0: அப்படியே செய்வோம். நன்றி தாத்தா.
2: அனைவருக்கும் நன்றி.

0: இனி காடு பற்றி கவிதை சொல்ல வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி மேரி ஷாம்லி.
1: வணக்கம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரமடி, பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி, காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும், காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும், குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் மூளையிடும், நச்சர வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் மூளையிடும், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்குகள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்குகள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. நன்றி.
0: இதுவரை CSI ஹோபார்ட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் ஆகிய நாங்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நன்றி. வணக்கம்.

0: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம் குட்டை ஏரி ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனி எல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சம்மியோ, தென்னிலாம் சம்மியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:02. நேர்கள் கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்று வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, நண்பர்கள் தினம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்புலையும் வந்து நம்ம பேச போகிறோம். காலங்கள் மாறினாலும் மாறாத உங்களுடைய நட்பு, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் வழக்கமான நேர்கள் 9344-1001.8 அப்படின்ற இந்த எண்களுக்கு வழக்கமான நேர்களும், 8300-1901.18 அப்படின்ற இந்த எண்ணுக்கு புதிய நேர்களும் வந்து நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நேர்லே, நட்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கூலில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடி எடுத்து வைக்கும்போதே நமக்கு கிடைக்கக்கூடியது நட்பு தான். அது மட்டும் இல்லை, எந்த இடமா இருந்தாலுமே வந்து ஃபேமிலியை விட்டு நம்ம வெளியில் கிடைக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப்பே வந்து ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து காலங்கள் மாறினாலும் மாறாத உங்களுடைய நட்பு அப்படின்றத பற்றின உங்களுடைய இதை நினைவலைகள்னு சொல்லலாம். உங்களுடைய நண்பரை பற்றி இன்னும் ஒரு இந்த டேயில் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேரம் இணைப்பில் வந்தாச்சு, யார் எங்கேருந்து கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சகோதரரே.
0: வணக்கம் சகோதரர், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயகம் மலைமலை கிராமத்திலிருந்து ரத்னம் என் பேருங்க.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: என்னோட
0: பேர் ஜெய் ராகவேந்திரா. காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு என்ன? சரி,
1: நட்புங்கிறது அப்படி கேட்டாங்க, நம்ம உணரக்கூடிய நட்புங்கிறது இரண்டு மனங்களுடைய கருத்து வெளிப்பாடுங்க.
0: ஓகே, நிறைய விஷயம் நம்ம வந்து நண்பன் உயிர் காப்பான் தோழன் இப்படி நிறைய விஷயம் சொல்ல, உங்களுடைய நண்பர் பத்தி சொல்லுங்க.
1: நம்ம நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுறோம். இப்ப கூட சமீபத்துல ஒரு நண்பர் வந்திருந்தாருங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அவர் பெரிய தொழிலதிபர், அவர் என்னை பார்க்கணுங்கிறத கிடையாது. அவர் வந்து இப்ப இன்னைக்கு மெசேஜ் கூட வந்துச்சிருந்தார், உங்களுடைய பராமரிப்பு உங்களுடைய துணையார் எங்கிட்ட நடந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 80வது ஆண்டு கொண்டாடினார், பிறந்த நாள் கொண்டாடினார்.
0: ஓகேங்க,
1: அதுக்காக நான் அவருக்கு ஒரு விஷ் பண்ணி அனுப்பிச்சிருந்தா அவருடைய நேரடி என்னை பார்க்க மிகப்பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூர் அவர் வருவதுனால நான் எதிர்பார்க்கல. பட் சொல்றேன், அது நட்புங்கிறது அந்த மாதிரி இருக்கணும். அதாவது நட்புக்கு வந்து ஒரு ஒரு ஒரு இது கிடையாதுங்க. ஸோ பொருளாதார ரீதியா இதர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாதுங்க, சரிங்க. படிப்பு ரீதியாம இருக்காது. படிப்பு வந்து பெரிய படிப்பாளர்கள் படித்தவங்க ரொம்ப படித்தவங்க நாம குறைவா படிச்சிருக்கோம், அந்த மாதிரி தாழ் மனப்பான்மையில இல்லாம நட்பா நல்ல உள்ளத்தோட திறந்த உள்ளத்தோட பழகிறேன்ற உண்மையான நட்புங்கிறேன். அது நம்மளுக்கு வந்து நீண்ட நாள் இருக்குங்க. அது வந்து யாராவது இந்த உலகமே என்ன சொல்றது, வானம் இதானாலும் பூமி மீதுமானாலும் அந்த நட்புங்கிறது நம்முடைய உள்ளத்துல இறுதி வரைக்கும் நீடிக்கும்போது எல்லா காலத்திலுமே நீடிக்கும்.
0: நிச்சயமா.
1: வாய்ப்புக்கு நன்றி சகோதரரே.
0: நன்றி சகோதரி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நேரோட இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு நேர்கிட்ட பேசணும், ஆனாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட நம்ம நேர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய நண்பர் யார், காலங்கள் மாறினாலும் நண்பர்கள் அல்லது குறிப்பிட்டு சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய நண்பர் யார், எப்படியெல்லாம் உங்களுடைய நட்பு வந்து இத்தனை வருடங்கள் பாராட்டினீங்க அப்படின்றத பற்றி கூட நீங்கள் சொல்லலாம். அதையும் தலைப்பையும் தாண்டி மற்றொரு விஷயம் கூட நான் வந்து கேட்க போகிறேன், எந்த சாங்கு எந்த பாடல் வந்து உங்கள் நண்பருக்கு வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க அதையும் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் தலைப்பு வந்து காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு, இதுதான் தலைப்பு. பட் இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த எண்ணங்களை வண்ணங்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. வணக்கம், இணைப்பில் இருங்க, பேசலாம்.
2: வணக்கம். பள்ளி அகிலப்பட்டியில இருந்து கமலவேணிங்க.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: எனக்கு வந்து நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா.
2: உறவினர்களை விட அதிகமா டக்குன்னு ஹெல்ப் பண்றது நண்பர்கள் தான்.
0: ஓகே.
2: இப்ப ஒரு உரியில ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி ஏதோ ஒரு நாள் உள்ளதை வெளியில் நடந்துட்டே இருப்பாங்க.
0: சரிங்க.
2: என்னப்பா யாருக்கு என்ன யாருக்கு என்ன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். எதுனாலும் அந்த ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நிற்கிறது வந்து அந்த நட்பு தான். இதுல வந்து எஃப்எம்னால நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, நிறைய அது ஒண்ணு சொல்லவே முடியாது, ரொம்ப அளவில்லாத நண்பர்கள் நண்பர்கள் நிறைய கிடைச்சிருக்காங்க.
0: ஓகேங்க.
2: அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு போன ஜூலைல ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைச்சாருங்க
0: எனக்கு.
2: அது எப்படி சொல்றது, எங்க குடும்பத்துல குடும்ப நண்பராகவே ஆயிட்டாங்க. அதை வந்து நேம் சொல்ல விரும்பல.
0: ஓ சரிங்க.
2: ஆனா வந்து நம்புறதும் சரி, உன்னை ஒரு ஐடியா இது பண்ணா இது கரெக்டா அது தப்பா அப்படிங்கறத நான் நண்பர்கள்ட்ட தான் கேட்பேன். நான்
0: நல்ல ஒரு கைட் பண்ண நண்பரும் கூட உங்களுக்கு.
2: ஆமா, நண்பர்கள் வந்து அது கரெக்டா உண்மையா அவங்க சொல்லுவாங்க. நல்ல நட்புங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கெடுதலும் இருக்காது.
0: நிச்சயமா.
2: அவங்க சொல்றது நல்லதாகவும் இருக்கு, நமக்கு தெரியுமில்ல ஸ்டார்டிங்ல அவங்க எப்படி சொல்றாங்க என்ன ஏதுன்னு.
0: ஆமாங்க.
2: அதனால அந்த நண்பர்களத்துல அந்த நண்பருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: ஓகே.
2: நட்புதான் வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான தேவை. இந்த சூழலில் வந்து நிக்கிறவங்க வந்து அந்த நண்பர்கள் தான்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நட்பை வந்து பாராட்டணும். அதே மாதிரி இருக்கக்கூடியது நட்பு மட்டும்தான்
2: மாறாது.
0: ஓகேங்க.
2: உண்மையான நட்பு வந்து என்னைக்குமே மாறாது.
0: சரி,
2: நமக்கே தெரியும் உண்மையா போய் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்.
0: சரிங்க. ஓகே,
2: அதனால மாறாது.
0: ஓகேங்க, நன்றி. நன்றி மாலைத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நேரில் ஒரு அற்புதமான பாடல் வரப்போது, சரோஜா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசைமேட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டே டியூன். ஸோ தொடர்ந்து நேரில் வந்துட்டே இருக்கீங்க, டயல் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம்.

0: இதுவுமே கிடையாத ஒரு விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக எடுத்த அன்பு அழைப்பாளரும் இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு
0: உங்களுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். உங்களோட வந்து
1: நன்றி. நல்ல ஒரு
0: என்ன
1: தலைப்பு
0: சொல்றது,
1: கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு காலங்கள் மாறினாலும் மாறாத நட்புன்ட்டு.
0: ஆமா.
1: அது எனக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 இல்ல 65 ஆண்டுகள் நட்பு. பள்ளி நாட்கள்ல இருந்தே நட்பு. ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, பள்ளியில படிச்சவரு. கோயம்புத்தூர்ல கருவூர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் கூட பள்ளியில படிச்சவங்க. இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கும் தொடர்பு இருக்கும். கிட்டத்தட்ட 60-65 ஆண்டுகள் வார ஒரு நாள் இப்ப வீக்லி ஒன்ஸ் பேசுவோம். இல்ல இந்த ராமச்சந்திரன் அப்ப மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்ப பேசுவார், விசாரிப்பார் எப்படி இருக்கு. அந்த மாதிரி விசேஷங்கள் அது இதுதான் கலந்துக்குவோம், கருத்துக்கள் பரிமாறிக்குவோம். அது இன்னும் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த நண்பர்கள் வட்டங்கிறது அந்த பள்ளி நாட்கள்ல இருந்தே தொடர்ந்து இருக்கேன். அதே மாதிரி பார்த்தோம்னா வானொலி நண்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5-6 ஆண்டுகளுக்கு நம்ம சென்னை ராஜேஷன் இருக்காரு. அவர் நம்ம நெருங்கிய நண்பர் தான். நல்லா பேசுவார், எல்லா நிகழ்ச்சி பத்தி எல்லாம் கேட்பாரு, என்ன நிகழ்ச்சியும் கேட்பாரு, எல்லாம் பரிமாறிக்குவோம். அவரும் நல்ல ஒரு நண்பர் ராஜேஷன் சொல்லலாம்.
0: என்ன பாடல் டெடிகேட் பண்ணுவீங்க
1: நண்பர்களுக்கு? நண்பருக்கு பாட்டுன்னா நம்ம இதுல வருது பாருங்க, இந்த படித்து படுத்த இது சிவாஜி படம், பாலாஜியும் சிவாஜியும் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு.
0: சரி,
1: அந்த பாட்டு தான் எனக்கு நண்பர்கள். அந்த பாட்டு தான் சொல்லுவோம்.
0: உங்க நண்பர்களுக்கு அந்த பாட்டு தான் டெடிகேட் பண்ணுவீங்க அப்படிதானே?
1: ஆமா, நிச்சயமா.
0: ஓகே, சூப்பர்.
1: சரி, படித்தால் மட்டும் போதுமா அந்த படம்?
0: ஓ, ஓகேங்க. அருமை அருமை.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, நன்றிங்க. ஓகே, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படினு சொல்லிக்கிறேன்.
0: உங்களுக்கும் எங்களுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சந்திரசேகர்.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க.
2: அது இன்னைக்கு ஒரு ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணும் பொழுது ஒரு ஹாப்பி வரும் இல்ல? அது மாதிரிதான் இன்னைக்கு எனக்கு நாள் அப்படிங்கறது இருந்தது. அதாவது உலகத்துல சில பேரு நமக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன காரணம் என்ன எதுன்னு தெரியாது. ஆனா அந்த நபர் நமக்கு லைஃப்ல கிடைச்சிட்டு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது மாதிரிதான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு, பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானும் ஒரு 18 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆமா, அது அந்த பள்ளிக்கால நட்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நட்பாக அவர் இருக்காரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பொதுவா நிறைய பேர் வந்து மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லறதுக்கு தயக்கப்படுவாங்க, ஏதாவது தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்ட்டுன்னு. பட் அவர் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸ சுட்டி காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பொதுவா நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எடுத்து சொல்லுவாங்க உரிமையோட. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து அப்ரிசியேட் பண்ணுவாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா அப்படின்னா உயிர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு பையனை பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி நம்ம கேரக்டர் ஒத்து போகுது அப்படிங்கறதுனாலதான் அவர் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆன. அப்போ கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும் பொழுது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப், காலேஜ் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல சேரணும்னு வேலூர்லயே ஒரே டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள்னால அந்த ஒர்க் அப்படின்னு வரும்பொழுது அவர் வேற கம்பெனி, நான் வேற கம்பெனி. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட நாங்க அந்த டச்ல இருக்கிறோம், கால் பண்ணி பேசுவோம். இன்னைக்காவது ஒரு சில நாள்ல அவரும் நானும் ஊர்ல இருந்தோம், ஒரு சேருன்னு பார்ப்போம். அப்போ அந்த ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. நிறைவே ஒன்னு சொல்லணும்னா, ரிலேட்டட் டு ஒர்க், ஐடி கம்பெனில என்ன புதுசா டெக்னாலஜி வந்திருக்கு, எது கத்துக்கலாம், எப்படி லைஃப் ஷைன் ஆகும்னு ஒர்க் ரிலேட்டடா பல விஷயங்கள் அப்படிங்கறத எனக்கு சொல்லுவாரு. சோ அதனால ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டேன், இந்த அளவுக்கு நான் ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா அது சுதன்னாலதான். அதனால இந்த நாள் அவனுக்கு காலையில கால் பண்ணியே விஷ் பண்ண ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு. சோ மீண்டும் ஒரு முறை நம்ம ஊட்டி எஃப்எம் அவனுக்கு ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லிட்டு அவனை பத்தி எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், மிக்க நன்றி சந்திரசேகர்.
2: தேங்க்யூ ப்ரோ, ஹாவ் நைட். பை பை.
0: ரொம்பவே அற்புதமாக நேர்கள் பார்த்தீங்களா, அவனுடைய நண்பரோட பெயரையே சொல்லி இங்கேருந்து அப்படியே பரஸ்பரமான வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒரு அற்புதமான பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம். வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக பாடல் வருது. பெனிதயாள், நரேஷ் ஐயர் மற்றும் குழுவினர் பாடியது நா முத்துக்குமாரோட பாடல். வரிகளில் ஸ்டேட்யூ.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 11:24 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். ஸோ ரொம்ப அற்புதமாக நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்களை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. நாம் பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு, காலங்கள் மாறினாலும் மாறாத உங்களுடைய நட்பு, இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம். இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் வழக்கமான நேயர்கள் 9344-1001-0018 9342-1001-0018 அப்படின்ற இந்த எண்களை பயன்படுத்தலாம். புதிய நேயர்கள் 8300-0019-1018 அப்படின்ற இந்த நம்பரை பயன்படுத்தலாம். இந்த 8300 இந்த எண்களை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை எல்லா நேயர்களும் பதிவு செய்யலாம். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: கோவை மாவட்ட சின்ன சி செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் சார். எங்க ஊர்ல குளிரா இருக்குங்க சார்.
1: அடடா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வழக்கமான சூடா இருக்கிற இடத்துல குளிரா இருந்தா நல்லா
2: இருக்கும். ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்குங்க சார்.
1: ரொம்ப கூலிங்கா இருக்கு.
2: ஆமாங்க சார்.
1: அப்ப ஃபேனுக்கு ஓய்வு.
2: ஆமாங்க சார், ஃபேனுக்கு ஓய்வு சார்.
1: ஓகே, ஒரு பக்கம் கூலா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆனாலும் நண்பனை நினைச்சா மனசெல்லாம் கூல் ஆயிருமே, அதை பத்தி சொல்லுங்க.
2: நண்படி நெச கூட தான் இருக்கு சார். சில இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 3 நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க சார், வானொலி நண்பர்கள்.
1: சரி,
2: அவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்டா நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க சார். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா இந்த பண விஷயத்த வந்தா தான் கெட்டு போதுங்க சார்.
1: என்னுடைய
2: அனுபவம் சொல்றேங்க சார். ஏன்னா என்கிட்ட பணம் கேட்டாங்க, 2 மணி நேரம் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொன்னாலும் அப்படியே ஜாமீன் போட சொன்னாங்க சார்.
1: சரி,
2: போட்டாங்க, போல்டிங் சொன்னாங்க, அப்படியே வரதுல அப்படியே கட் ஆகி போச்சுங்க சார். இந்த பிரின்சிபல் இந்த நண்பர்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த பண வர செலவு மட்டும் ஆகாதுங்க சார்.
1: ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு.
2: சரி, கேட்டானா கட் ஆயிருது. அதனால பிரின்சிப் பிரின்சா தான் இருக்கணும், பேச்சோட தான் இருக்கணும். தயவு செய்து யாரா இருந்தாலும் சரி, பணம் மட்டும் யாரா இருந்தாலும் கேட்காம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: அதாவது எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் உறவுகளையும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு. ஆனா காலங்கள் மாறினாலும், நான் இடம் இருக்கிறேன், காலங்கள் மாறினாலும் மாறாத அந்த நட்பு யாரு?
2: என்ன சொல்றேன்னா, பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னா அது வந்து ரொம்ப தப்ப எண்ணிக்கூட.
1: ஆனாலும் அதையும் வந்து சரியா புரிஞ்சுக்கிற நபர்கள் யாரா இருப்பாங்களே, மாறாத அந்த நபரை பத்தி சொல்லுங்க.
2: அதான் சொல்ல புரிஞ்சுக்கோனு. ஏன்னா நம்மளுக்கு இருக்க கஷ்டம் அவங்களுக்கு இருக்கு.
1: ஆமா,
2: அவங்க கேட்டு
1: சரிங்களா?
2: ஏன்னா அர்ஜுனன் அடிக்கணும்னா கர்ணனால தான் முடியுதுன்னு அவரு நட்பே சிக்கிட்டாரு.
1: சரிங்க, சரி.
2: அதனால ஒவ்வொரு நட்பு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலத்துல யூஸ் பண்ற பாக்குறாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க நண்பர்களை நழுவி போட்டு நான் தப்பா நினைச்சுக்கிறாங்க சார்.
1: சரிங்க, நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
2: நன்றி சார், நட்புங்கிறது நல்ல வார்த்தை தான்.
1: சரிங்க, ஓகே,
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: அதாவது நிறைய பேருக்கு அனுபவங்கள் வந்து மாறுபடும் போது நமக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து தவிர்த்துக்கணும் இல்லைங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் சில இடத்துல நம்ம நோ சொன்னால் கூட நம்முடைய பவுண்ட்ரி இது தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதையும் தாண்டி நேசிக்கக்கூடியதான் உண்மையான ஒரு நட்பு. அந்த மாதிரியான உறவுகளை நம்ம லைஃப்பில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
1: துரையன் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்குங்க வேலை தொழில் எல்லாம்?
3: வேலையில
1: பட்டை கலப்பு
3: எப்படி இருந்துட்டே இருக்குங்க?
1: இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, துரையன் சாரோட நண்பர் யாரு? காலங்கள் மாறினாலும் மாறாத அந்த நண்பர், அந்த நட்பு யாரு?
3: மாறாத என்னுடைய நண்பர் வந்து கோவிந்தசாமிங்க.
1: எங்க இருக்கிறாரு?
3: இங்க உள்ளூர்குள்ளேயே இருக்கிறாருங்க. என்னை விட 5 வயசு இளையவருங்க. இருந்தாலும் நான் அவரு திருமணத்துக்கு முன்பு இருந்து என்னுடைய திருமணத்துக்கு பின்பு இருந்து இன்னும் நட்பு தொடர்ந்துட்டே இருக்குதுங்க. வீட்டு வேலைக்கு செய்யும்போது ஒரு 50 ரூபா வந்து வேலை 3 ரூபா வட்டிக்கு வாங்கினுங்க. அப்புறம் அவர் வந்துட்டு எத்தனை ரூபா வட்டிக்கு வாங்கினே அப்படின்னு சொல்லி போட்டு, நான் 3 ரூபா வட்டிங்க, நான் 1 ரூபா வட்டிக்கு உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கி கொடுத்தாருங்க. அப்புறம் எனக்கு பெட்டி தேக்கிறதுக்கு பெட்டிக்கு வந்து உண்டியில் உடச்சு பணம் கொடுத்தாருங்க. இப்பவும் அந்த நட்பு தொடர்ந்துட்டே இருக்குது. 4 நாளைக்கு பேருக்கு போன் பண்ணினாலும் கூப்பிட்டு பேசுவாருங்க. அவர் ஏதாவது வேணும்னா வந்து வாங்கி கொடுப்பது, வாங்கி கொண்டு கொடுப்பாருங்க. நானும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு இருக்கேங்க.
1: சரி, அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சு திருமணத்துக்கு பிறகு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப ரொம்ப அற்புதமா எடுத்துட்டு போகுறீங்க.
3: ஆமாங்க, அவங்க மக்கள்மாரும் அப்படிதான் இன்னுமே நல்லா பழகிறாங்க.
1: அப்படியா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவே ஆயாச்சு, குடும்ப நண்பர்களாகவே ஆகிட்டீங்க,
3: பிணைஞ்சிட்டீங்க.
1: அவருக்கு என்ன பாடல் டெடிகேட் பண்ணுவீங்க? அவர் நினைச்சா இந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும். எது, என்ன பாடல் அது? ஆ, பிடிச்சார் பாரு பாட்டு. ஓகே ஓகேங்க, நன்றி துரையன், கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது, நன்றி. அதாவது காலங்கள் மாறினாலும் மாறாத நட்பு அப்படின்றதுக்கு இவர் இப்போ நம்ம நேர் பேசினது ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேரேஜுக்கு முன்னாடி அதனை தொடர்ந்து, அதே மாதிரி நம்மளுடைய வெல்ஃபேரில் வந்து நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய நிச்சயமாக நம்ம நண்பர்களாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா, லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த அடியை வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்பி எடுப்போம், அல்லது நம்மளுடைய செயல்களை சார்ந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயத்த செய் நண்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்மளுடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இதோ அவங்களுக்கும் அந்த விஷயத்தை பற்றி ஒரு பெரிய நாலேஜ் அப்படின்றது வந்து இருக்காது, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து தைரியம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம நண்பர்கள் மட்டும்தான் சொல்லணும். ஸோ அப்படியே அடுத்த நேரம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுருவோம். வருக வணக்கம்.
4: ஹலோ,
1: வருக வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
4: ஐயா வணக்கம், பழைய போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அசோக் குமார் பேசுகிறேன்.
1: அசோக் குமார் அவர்களே, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன்யா. உங்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் வாழ்த்துக்கள்.
1: நண்பர் அசோக்குமார் அவர்களுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய நண்பரை பத்தி சொல்லுங்க.
4: என்னுடைய நண்பர்கள் கங்காதரன், இர்திராஜ், சீனிவாசன், கேசவன், துரைசாமி, இவர்கள் அனைவரும் என்னுடைய பணியிலிருந்து இருக்கும்பொழுது ஓய்வு பெற்று பிறகும் இது வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினசரி போன்ல தொடர்பு கொண்டு இந்நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கிறோம். அதே மாதிரி குடும்ப நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியம் இருந்தா அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் இருந்தாலும் நாங்க போய் அட்டன் பண்ணுவோம். இது வரைக்கும் இன்னும் தெரியாமே இருக்கும். அதாவது வீடுதான் தூரமா இருக்கதே தவிர உள்ளமெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி
1: இருந்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு டயலாக் அது. அதாவது ஒரு நண்பரை பத்தி சொல்றீங்க, எல்லா நண்பர்கிட்டையும் பேசுறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க, நினைச்சா எல்லாருமே ஒரு சர்க்கிளா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க.
4: இன்னும் இது வரைக்கும் இருக்குங்க. காலையில ஒரு 10 மணி ஆச்சுன்னா அவங்க கூட எப்படி ஒரு 10 மணி வரைக்கும் தொடர்புல இருப்பாங்க.
1: ஓகே, ஓகே. இந்த நண்பர்ல நினைச்சா என்ன பாடல் ஞாபகத்துக்கு வரும் அசோக்குமார்க்கு?
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே, இன்று நான் போல் இல்லையே,
1: நன்றி அசோக்குமார் அழைத்தமைக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: தர்மபுரி ராஜாபேட்டையில இருந்து வாசிக்கிற விஜயம் பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
5: நண்பர்களின் வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உற்சாகமான நாள், நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க.
1: எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
5: நல்லா ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கிறேன் சார். நான்
1: இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ன பண்ணீங்க? எங்க
5: போனீங்க? கூட படிச்ச எனக்கு கிளாஸ்மேட் முருகேசன் ஒரு நண்பர்.
1: சரிங்க.
5: அவரு நான் அவரும் 9th வரைக்கும் ஒட்டுக்க தான் படிச்சிருந்தாங்க. அதுக்கு மேல 9th என்னால படிக்க முடியல சார் நின்றுட்டேன். அவரு வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தாரு. இருந்தாலும் அவரு ஒரு விவசாயம் பாக்குறாரு, படிச்சுட்டு நிறைய அவங்களுக்கு விவசாயம் இருக்கு, விவசாயம் பாக்குறாரு. இன்னமே தொடர்பு தான் இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும். அடுத்தது சேலம் சரவணன்ட்டு ஒரு நண்பருங்க, அவர் பிசினஸ் மேனு. எப்பம் மூலியமா எனக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆனாரு. அவங்க அம்மா அவர் வந்து தர்மபுரிங்க, கும்பட்டி. அந்த வகையில எங்க தொகுப்பட்டிலும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்க. அவர் ரேடியோ மூலயமா விஜயன் சொல்லி, வாஜ்கல விஜயன் சொல்லி யாருன்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லி அறிமுகமாயி அவர் ரொம்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாருங்க. அதே மாதிரி இந்த எப்பம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி எனக்கு உயிர் நண்பருங்க, தினந்தோறும் நாங்க தொடர்பு இருப்போம். அதே முருகேசன் சொல்லி, அவரும் சின்ன மனைவி ஊரு, அவரும் தினந்தோறும் என்ன பேசுறதுக்கு ஒரு நாளே இருக்காது, தினந்தோறும் அவரும் விவசாயி தான், நல்ல நண்பருங்க. அதெல்லாம் கல்யாணத்துல ஒரு முறை திருப்பூர்ல சந்திச்சு எல்லா நண்பர்களையும். அதே அடிக்கடி இந்த நேயர் சங்கம் நடக்குது வானொலி பிரியர்கள், அப்ப வந்து நிறைய நண்பர்கள் நான் பாத்துக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம இவர் முள்ளிக்கோ ரவிச்சந்திரன் நான் நேரடியா பாத்தேங்க, ஒரு முறைதான் பார்த்தேன் திருப்பூர்ல கல்யாணத்துல இருந்தாரு. ஆனா தினந்தோறும் நாங்களும் அவரோட நட்பு வளர்த்துக்குவோம். ஆமாங்க, நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க சார். எதெல்லாம் உயிர் போகுதுன்னா கூட வந்து முன்ன நிக்கிறவங்க நண்பர்கள் முன்ன நிக்கிறாங்க, சொந்தக்காரங்க பின்னாடிதான் வராங்க, நண்பர்கள் வந்து முதல் இடத்துல அவங்க தான் சார் இருக்கிறாங்க, இதயத்தில் என்னைக்குமே அவங்க கூடி கொண்டு இருக்கிறாங்க. எங்க தங்கச்சி எங்க பொண்ணு வந்து விபத்துல சிக்கிச்சுங்க, உயிருக்கு போற வேண்டிய காலத்துல கூட அந்த எஃப்எம் நண்பர்கள் தான் வந்து முன்னந்து ரத்தம் கொடுத்து உயிர் காப்பாத்தினாங்க. அது வாழ்நாளும் என்ன மறக்க முடியாத நிகழ்வுங்க.
1: ஓ சூப்பர் சூப்பர்.
5: நண்பர்கள்லாம் ஒண்ணுமே இல்ல சார்.
1: நிச்சயமாங்க, ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க விஜயன்.
5: இன்று போல் என்றும் இல்லையே, சரவணன் வந்து இறந்துட்டாருங்க, அவருக்கோசம் பாட்டு கேக்குறேன். அந்த பாட்டு கேட்டாவே எனக்கு இன்னுமே ஆனந்த கண்ணீர் வரும். அந்த பாடல் கொடுங்க சார்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில
5: நண்பர்கள் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கும் நம்ம தன்மலை பணிபுரிய அத்தனை ஆர்ஜிகளுக்கும் நண்பர்கள் வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றிங்க, நன்றி
5: நன்றி நன்றி.
1: ஓகே, அடுத்த நேர். ஓகே, நேரோட இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேர் இணைப்பில் வருக. வணக்கம்.
6: வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: கோவை செல்வவரம் சைதரசூல் நண்பர் அவர்களுக்கு நண்பர்கள் தின சிறப்பு வாழ்த்துக்கள்.
1: நண்பர்களுக்கும் நண்பருக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு, நீங்கள நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க, காலங்கள் மாறினாலும் மாறாத உங்களுடைய நட்பு யார் அந்த நண்பர்?
6: எனக்கு நண்பர் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அது குறிப்பா சொல்லணும்னா சாரதி, அவர் பெங்களூர்ல இருக்காரு.
1: சரி,
6: நானும் கொஞ்ச நாள் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரு, நீங்க எத்தனை நாளைக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, சொந்தமா ஏதாவது செய்யுங்களே அப்படின்னு சொன்னாரு. சரி, அவர் சொன்ன ஒரு ஐடியா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்ப இது நான் சொல்றது 86. அப்ப அந்த சமயத்துக்கு நான் அவர் கொஞ்சம் பண உதவி பண்ணாரு. அந்த பண உதவி வச்சு சின்ன டெய்லர் கடை நான் வச்சேன். அந்த சின்ன டெய்லர் கடை இருக்கும்போது மறுபடியும் ஒரு நண்பர் சாதிக்குன்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூர் காரர். நான் அவரெல்லாம் 75 இருந்து நண்பர்கள் அவரு. அப்புறம் எத்தனை நாளைக்கு இந்த சின்ன கடையிலேயே வேலை செய்வீங்க, நீ பெரிய கடவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால அப்பவே வந்து ஒரு 93 ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. 50,000 ரூபாய் அந்த இதை வச்சு நான் கடையை வச்சு 30 வருஷம் அந்த கடையை நடத்திட்டு வரேன். இப்ப நானு அந்த காலத்து அப்ப செய்யற உதவி, அப்ப நம்ம சின்னதா இருந்தாலும் கூட இப்ப நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம்.
1: காலம் கருதி பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு உதவி.
6: ஏன்னா எந்த இதுவும் இல்லாம கொடுத்தாங்க. நீங்க நண்பர், சின்ன வயசுல நண்பரா இருக்கனால இப்படியே இருக்காது, நீ முன்னேறணும், இந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த உதவி பண்ணாங்க. அந்த இது வந்து ரொம்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு, நண்பர் பத்தி நினைக்கும் போது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வானிலை நண்பர்கள் வந்து ஏராளமா இருக்கிறாங்க. ஒரு பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேர் இருக்காங்க வாழ்ந்த நண்பர்கள். அவர்கிட்ட கூட இப்படியாவது ஒரு டைம் ரெண்டு பேசிட்டே இருப்பேன். அவங்ககிட்ட அது 70 வருஷம் பழக்கம் வாழும் நண்பர்கள் எல்லாருமே,
1: சென்னை
6: ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் ஊட்டி ஆகட்டும் எல்லாமே நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் வந்து சில நண்பர்கள் இருக்கதான் செய்யறாங்க. எனக்கும் அந்த அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் செல்வராஜ் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. அவங்க சொல்லும் வீடு கட்ட கொஞ்சம் பணம் கேட்டாங்க, கொடுத்தா அவங்க இது வரைக்கும் கொடுக்கல, 20 வருஷம் ஆச்சு. சரி நண்பர் அப்படின்னு மாதிரி அந்த பணத்தை விட்டுட்டு மறுபடியும் ஒரு நண்பராக அவர்கள் நம்ம வந்து பழகி.
1: இது வந்து ஒரு நல்ல புரிதல் இது, ஆக்சுவலா வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர்,
6: ரொம்ப
1: நன்றி.
6: அதாவது
1: பல ஞாபகங்கள் பல மெமரிஸ் அப்படின்னு நண்பர்களை பத்தி அப்படியே பெருமையா பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துடலாம். பிரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக பாடல், இளையராஜாவின் இசையில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியம்.

0: 11:43 நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய எண்ணங்கள் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பேசிட்டு இருக்கிற தலைப்பு காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நேயர்களும் வந்து அவங்களுடைய நண்பர்களை பற்றி அவங்க வந்து என்னென்ன லைஃப்பில் அவங்களுடைய மெமரிஸை பற்றியும் ரொம்ப அற்புதமாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளர் சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேங்கய்யா.
0: எப்படி இருக்கீங்க சக்தி?
1: சூப்பரா இருக்கீங்கய்யா, உற்சாகத்தோட ஊட்டி எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க ஐயா.
0: உற்சாகமா இருக்கீங்க. சோ எந்த நண்பரை பத்தி ஷேர் சொல்ல போறீங்க?
1: ஐயோ, நண்பர்கள்னா எனக்கு இரண்டு நண்பர்கள் இருக்காங்க ஐயா.
0: சரி.
1: பெயர் வந்து சின்னக்கண்ண ராஜேந்திரன். எங்களுடைய நட்பு வந்து 1983 ஆரம்பிச்சிச்சு. ஆமா, துவக்கப்பள்ளியில முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் படிக்க போனா நடந்தே போகும்போது அந்த நட்பு பட்டம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்க வந்து எந்த ஒரு பிரதிபலிப்பும் எதிர்பாராமல் நாங்கள் இருந்ததுனால நட்பு இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி. ஆமா, அதனால இந்த நட்பு வந்து இன்னும் மீண்டும் தொடரணும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கய்யா.
0: சூப்பருங்க, உங்களுடைய நட்பு இன்னும் தொடர்ந்து அப்படியே அருமையா வந்து டிராவல் ஆகட்டும். இன்னும் உங்களுடைய நட்பு தொடர்ந்து அப்படியே அருமையா டிராவல் ஆகட்டும். வாழ்த்துக்கள்.
1: இல்ல, இன்னும் இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊட்டியப்பம் வந்து அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவரும் ராகவேந்திர ஐயா அவரும் நீங்களும் எனக்கு ஒரு நட்பு தானே.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து.
0: நிச்சயமாக நிச்சயமாக நீடிக்குங்க. நன்றி
1: நன்றிங்க ஐயா,
0: நன்றிங்க. அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில்
2: மணிகண்டன்
0: பேசுறேங்க.
2: நண்பர்கள் தினம் தெரியாதுங்க, ஆனா சிறுமுகை மட்டன் எடுக்க போயிருந்தப்ப தோழன் மோகனை சந்திச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தேங்க சார். அந்த 93 பத்தாவது முடிச்சுங்க, அதுக்கு மேல என்னால தொடர முடியல.
0: ஆனா
2: இருந்தாலும் அந்த நினைவுகள் பத்தி எல்லாம் பேசுனா அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படி எல்லாம் பேசிட்டு வந்தேங்க சார்.
0: சரி.
2: ஆனா இப்ப வானொலி கேட்டதா தெரிஞ்சது ஒண்ணு, இன்னைக்கு நண்பர்கள் எதாச்சும் சந்திச்சு பேசிட்டு வந்தேங்க. அதுக்கு இப்ப நினைவுபடுத்துறதுக்கு ஊட்டி பண்பலைக்கு ஒரு நன்றி தெரிஞ்சு சார். அப்புறம் வானொலி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க சார். இப்ப நம்ம சையத்திர சுலையா சொன்ன மாதிரிங்க, வானொலினால் ஒரு கோவை எஃப்எம் ஊட்டி எஃப்எம் மூலியமா நிறைய நண்பர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க சார். ஒவ்வொரு உதவி பண்ணிருக்கேன், நாங்க ஒரு உதவி பண்ணுவோம், அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க சார். அது எந்த நண்பர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய ஒரு நூத்துக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க வானொலி நண்பர்கள். அது ஒரு எப்படி சொல்ல முடியாத ஒரு நட்பா தான் இருக்குங்க சார். ஒவ்வொரு பேரு வேற வேறையா இருப்போம், ஆனா அந்த தருணத்துல அந்த இடத்துல நம்ம போயிருக்கிறப்ப அந்த உதவி பண்றது அது ஒரு தருணமா இருக்குங்க சார். இப்ப யாரும் இங்க நாங்க நீலகிரிக்கு வந்தப்ப சில நண்பர்கள் உதவி பண்றாங்க சார். இந்த பக்கம் சிறுமுகம் வந்தாங்கன்னா நாங்க இங்க தொழில் சார்ந்து சில உதவிகள் பண்ணுவாங்க. மாதிரி இப்ப சேலம், நாமக்கல், சென்னை அப்படி எல்லாம் பண்ணலாம், அங்க அந்தந்த சில நண்பர்கள் உதவி பண்றாங்க சார். உண்மையில இது வானொலி கொடுத்த ஒரு பெரிய வரம் தானுங்க
0: சார்.
2: நட்பு வந்து வானொலி வந்து எங்களுக்கு இவருடைய ஒரு பெரிய நட்பு கொடுத்துருங்க. இப்ப நீங்க இப்ப முகம் தெரியாம நம்ம இருந்தாலும் எவ்வளவு ஒரு நட்பா உரையாடுறோம் பாத்தீங்களா,
0: உரையாடுறோம்.
2: நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதே ஒரு பெரிய இதா இருக்கு இல்லைங்களா சார். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த தருணத்துல.
0: ஓகேங்க,
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எல்லா நண்பர்கள் நட்பை நினைவுபடுத்துறதுக்கு ஊட்டி பண்பலைக்கு இந்த தருணத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க.
0: அழைத்தமைக்கு நன்றிங்க.
2: நன்றிங்க சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார்.
0: நேரில் தொடர்ந்து பேசலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு. நட்புக்காக திரைப்படத்திற்காக பாடல்.

0: அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:51 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு காலங்கள் மாறினாலும் மாறாத உங்கள் நட்பு அப்படின்ற இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் இடையர்பாளையத்துல இருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க பெருமாள் சாமி?
1: நல்லா இருக்க, நீங்களா நலமாக உள்ளீர்களா?
0: நலமாக இருக்கோம், ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, யார் உங்கள் நண்பர்?
1: நண்பர் சொல்லுகிறேன்,
0: சொல்லுங்கள்.
1: நட்பு என்பது ஆண்டவன் நமக்கு அளித்த அற்புதமான ஒரு அருட்கொடை என்றே சொல்லலாம்.
0: நிச்சயமாக
1: நமக்கு எத்தனை நட்புகள் அமைந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நட்புகளே நிலைத்து நின்று வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து நீடிக்கிறது. அப்படிப்பட்ட நட்புகளில் இன்று ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்னுடன் படித்த கல்லூரி நண்பர் இப்பொழுது அமெரிக்காவில் வந்து கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க.
0: சரி,
1: அப்ப எனக்கு வந்து 73 ஆகுது, அவருக்கு 73 ஆகுதுங்க. பணிநிலை அடைந்தாலும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி இருந்தாலும் ஒரு 15 ஒருக்கா போன்ல என்னோட தொடர்பு கொண்டுருவாருங்க. அப்புறம் ஏதாவது ஒரு அலுவல் சம்பந்தமாகவோ இல்ல உறவினர்களை பார்க்கவோ வந்து இந்தியா வந்தாருன்னா ஒரு 6 ஒரு வருஷத்துக்கு ஒரு வந்தா கண்டிப்பா நான் இருக்கிற குக்குராமத்திற்கு வந்து என்னோட சந்திச்சு சில விஷயங்களை பேசிட்டு தான் போவாருங்க. நான் விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னாங்க, அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அடுத்த ஜென்மத்திலும் அவர் என்னுடைய நண்பராக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவனை கூட பிரார்த்திக்கிறேன்.
0: இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லவே வேண்டாம். ஒரு மாறாத நட்பு அப்படின்னு சொல்லி
1: நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
0: ஓகே, நன்றிங்க அழைத்தமைக்கு. அதாவது ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அதாவது காலங்கள் மாறினாலும் மாறாத ஒரு நட்பு வந்து ஒருத்த ஜென்மம் எடுத்தாலும் கூட மாறாத ஒரு நட்பு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக அந்த நேயர் வந்து பேசினாரு. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் ரங்கநாதன் சார்.
0: எப்படி இருக்கீங்க ரங்கநாதன்?
2: சார் அருமையா இருக்கு சார். நீங்கள் கேட்டுக்கிட்டேன்.
0: இடக்காடுலாம் எப்படி இருக்கு?
2: பாடல் எல்லாம் அருமையா இருந்ததுங்க. நண்பர்கள் பாடல்கள்
0: நிச்சயமா. நன்றி
2: நண்பர்களுக்கு, வாழ்த்துக்கணுங்க.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க
2: சார். நண்பர்கள் நிறைய இருக்காங்க சார், வானொலி மூலியமா நிறைய நண்பர்கள்

0: வருது. நிறைய
1: ஆமாங்க.
0: நேரில் கருத்து சொன்னாங்கண்ணா, இவர் பாடலும் சேர்த்து சொல்லிட்டார். நன்றிங்க,
1: நன்றிங்க சார்.
0: நன்றி. அதாவது நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை வந்து நெருங்கிட்டே இருக்கோம். நண்பர்கள் தின ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த வருஷத்தில் இன்னும் ஒரு நேர் கூட வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நமஸ்கார் மை பியாரி தோஸ்தோ.
0: நமஸ்கார் மேரி ஜான், எப்படி இருக்கீங்க?
1: After a long time, உங்க கூட பேசுறேன் மிஸ்டர் ராகவேந்திரா, ஆலியார் சுப்பிரமணியம், கதை ஆத்தோ.
0: என்ன சொல்றது, அதாவது நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். பகுத்தச்சா பஞ்சாப்புக்குள்ளே அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல முடியாது. சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நட்பு ஓட்டங்கள் நிறைய இருக்காங்க. நான் அதை தரம் பிரிக்க விரும்பல, ஏன்னா எல்லாமே வானொலி நண்பர்கள். அத்தனை பேருமே என்னோட கண்கள் மாதிரி.
0: சரி,
1: எனக்கு ரெண்டு கண் எப்படி, அது மாதிரி அத்தனை நண்பர்களும் இருந்தாலும் அந்த பள்ளி பருவத்துல ஒரு நண்பர் இருந்தாரு. அதாவது நான் போர்த்து படிக்கல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்ப வந்து நான் கெட்டிங் நேர்லி 61 ஃபார் ரன்னிங் நவ். எனக்கு ஆனா வாய்ஸ் கேட்டா 25 எஸ்பை என்ன சொல்லுவாங்க எல்லாரும்.
0: ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.
1: அப்கோர்ஸ் அப்கோர்ஸ், அது காட் இஸ் கிஃப்ட் மை பர்த்டே. செகண்ட்லி வந்து ஜானகியம்மோட பிளஸ்ஸிங்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார்.
1: அது மாதிரி தான் அந்த வாய்ஸ் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு ஜானகியம்மோடது மாதிரியே. சோ அவர் கூட மட்டும் நான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி நெருங்க நண்பர் சொன்னா மிஸ் ஐயம்பெருமாள். அந்த அவர் கூட அமைத்து கொடுத்த பாலம் இது.
0: ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் சொல்லலாம்.
1: கடைசி வரைக்கும், கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியா அதை பாதுகாத்து நல்லபடியா வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை.
0: ஓகேங்க.
1: இறுதியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஆப்கு பகத் பகத் தன்யவாஜி.
0: பகத் பகத் அச்சா, தொடர்ந்து ஆப் நிகழ்ச்சிக்கே ஆயேகா. ஆமா, அப்படி நிகழ்ச்சியை முடிச்சுட்டுமே ஜாயேகா. மற்றொரு நிகழ்ச்சி நம்ம பாத்துக்கிறேக்கா. நன்றி. அதாவது ரொம்பவுமே குதூகலமாக வந்து கடைசியில வந்தாலும் பயங்கர குதூகலமா நேர் வந்து பேசிட்டு போயிட்டாரு. சோ நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நேர்ல வந்து வந்துட்டேதான் இருக்காங்க. என்னோட இந்த நண்பரை பத்தி சொல்லும், அந்த நண்பரை பத்தி சொல்லும் அப்படின்னு நிறைய வந்து சொல்றதுக்காக வந்துட்டே இருக்காங்க. சோ இருந்தாலும் வந்து நேரம் வந்து பத்தல, இதுக்கு வந்து இன்னொரு பார்ட் டூ அப்படின்னு கூட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு மட்டும் தான் நண்பர்கள் தினம். ஆனா அதுக்காக நண்பர்கள் தினம் அன்னைக்கு மட்டும் தான் நண்பர்களை கொண்டாடணுமா அப்படிலாம் கிடையாது. எல்லா நாளுமே நண்பர்கள் வந்து இருந்தாலே அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. சமீபத்தில் கூட நான் கூட ஃபீல் பண்ணேன், ஒர்க்குக்கு நடுவில் நம்ம நண்பர்களோட போய் ஒரு டீ சாப்பிட்டு ஒருத்தர் வந்து கலாய்ச்சிட்டு சிரிக்கிறோம் பார்த்துருக்கீங்களா? அதுவுமே வந்து என்ன சொல்கிறதுன்னா பெரிய வரம். இந்த இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஒரு பெரிய வரம். ஸோ அதை வந்து காலங்கள் மாறினாலும் மாறாத நட்பு அப்படின்னா அதை நாம தான் எடுத்துகிட்டு போகணும். நிறைய நேர்களை வந்து சொன்னாங்க, நிறைய விஷயங்களை வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மாதிரியான எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்த காலங்கள் மாறினாலும் மாறாத அந்த நட்பு அப்படின்றது எப்போவுமே வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி சில உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து மனஸ்தாபமாக இருக்கும். நம்ம சின்ன விஷயங்களுக்காக பேசாமல் கூட இருந்திருப்போம். அதெல்லாம் இந்த நண்பர்கள் தினம் அதுவுமாக வந்து நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்ம அதை தாண்டி கடலை போல் நம்முடைய அந்த உறவும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மறந்து நம்மளுடைய நண்பர்கள்ட்ட இந்த நண்பர்களுடைய வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம், செரிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தோட நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அதே போல முயற்சி செய்து செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வருது சட்டம் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

2:15 நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம், ஒருபட பாடல்கள் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி, தொட்டபிட்டா காட்சி முனையிலிருந்து நேரலை இடம்பெறும். 4:00 நாடகம், 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், ரெட்கோ சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 9:15 7:00 திரைகாணம் இடம்பெறும். 10:00 ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத் சபா, சுதாகர் தேவ்லே அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking on the launch of the Nasha Mukti Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
5: Aaj hum sabhi jis abhiyan ke sakshi ban rahe hain, wo abhiyan व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है और सबसे बड़ी बात है ये राष्ट्र के लिए है। आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ हो, मन से स्वस्थ हो, आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो।
4: He added that the launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Mr. Modi said that weekly activities will be organized every Sunday across the country to promote awareness and encourage public participation in building a drug-free society. More than 1 crore youth from 28,000 locations across the country are participating in the event. The participants include My Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. President Draupadi Murmu flagged off a run PBG Soldier-a-thon at a ceremony held at the forecourt of the Rashtrapati Bhavan this morning. Governor of Mizoram General V.K. Singh, who is the patron of the initiative, was also present on the occasion. In a social media post, the president said that the Soldier-a-thon serves as a unique platform to strengthen the bond between civilians and the armed forces, guided by the vision of Run for Soldiers, Run with Soldiers. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility Cum Entrance Test for the postgraduate 2026 to ensure a smooth, secure, transparent and technology-enabled conduct of the examination. The exam is scheduled to be held on the 30th of this month. Union Minister of Youth Affairs and Sports Dr. Mansukh Mandaviya today participated in the 84th edition of the Sundays on Cycle in New Delhi. The event was organized at the Jawaharlal Nehru Stadium in New Delhi, bringing together students, fitness enthusiasts, cyclists, families and young NCC cadets in support of the Nasha Mukt Bharat initiative. In a social media post, Dr. Mandaviya said that the event was dedicated to the upcoming 79th Independence Day and with the resolve for a drug-free India. Indian Ambassador to the US Vinay Mohan Quatra has stressed that Pakistan must first dismantle the terror infrastructure that it has built if it wants India's cooperation on bilateral issues. Pakistan had recently convened a conference in Islamabad to protect India's decision to hold the Indus Waters Treaty in abeyance. In an article, Mr. Quatra criticized a former foreign minister of Pakistan for threatening war against India if Islamabad's demands on the Indus River system are not met. US President Donald Trump said the United States had agreed to hold off a planned military attack on Iran after Tehran and several Middle Eastern countries requested a pause, claiming that the framework of a potential agreement had been reached. In a social media post, Trump today said the US remained fully prepared for military action but had decided to suspend the planned strike to allow diplomacy to move forward. India climbed to fourth place in the Commonwealth Games 2026 medal standings in Glasgow following winning 16 medals across four disciplines on a memorable day 10th. This surge brought India's tally to 39 medals, comprising 13 gold, 17 silver and 9 bronze. In badminton, India's Tanvi Sharma claimed her maiden BWF World Tour title, defeating Vietnam 6-seeded Nguyen Thieu Ninh to win the Taipei Open Super Women's Singles title today. And that is the end of this news bulletin.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10.
6: ஸ்நேகிதியே
7: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்
3: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒவ்வொரு ஸ்நேகிதிகளும் நிச்சயமாக இந்த நேரத்தில் அப்படியே ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 9344-9010-18 என்ற எண்ணிற்கும் 8300-19-10-18 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966-7811 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு மற்றும் வீட்டிற்கு பயனுள்ள பல குறிப்புகள் நிச்சயமாக நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்போம். ஸோ அந்த குறிப்புகள் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சொல்லி நினச்சிங்கன்னா உண்மையாக பிஸியாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்நேகிதர்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை எங்கள் கூட பரிமாறிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். ஸோ டிலே பண்ண வேணா உடனே கால் பண்ணுங்க உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: ஸோ பொதுவாக பெண்கள் அழகு, ஆரோக்கியம், சமையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அதில் நம்மளுக்கு பல டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முதலாவது டிப்ஸ் வந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக சமையல் அறையில் வந்து எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக அரிசி, பருப்பு இதெல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து நம்ம அதை வந்து ரொம்ப நாள் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அரிசியில இருந்தெல்லாம் சில நேரத்தில் பூச்சிகள் வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு பல பெண்கள் பல டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு துண்டில், அதாவது ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கல் உப்பை வச்சு அதை நல்லா அந்த துணியை கட்டிட்டு அதையும் போட்டு வைக்கலாம். அல்லது அந்த ஒயிட் கிளாத்தில் இன்னொரு பீஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் கிராம்பு அதையும் போட்டு நல்லா கட்டி அந்த அரிசிக்குள்ளேயோ பருப்புக்குள்ளேயோ நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பூச்சி வண்டுகள் எதுவுமே வராது. அதோட சில நேரங்களில் வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 1 month கழிச்சது பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான மக்குன ஸ்மெல் வந்துட்டு அந்த அரிசிலையோ பருப்புலையோ வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வாசனை வந்து வரவே வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பருப்பு மற்றும் அரிசி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக பாதுகாத்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிநேகிதி இணைப்பில் வந்திருக்காங்க, யாரை எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், சொல்லுங்க, என்ன குறிப்போட வந்திருக்கீங்க இன்னைக்கு எங்களுக்காக?
1: இன்னைக்கு வந்து சமையல் குறிப்பு தாங்க மேம். சோ நம்ம இப்ப பாத்தீங்க எல்லா டிஷ்க்குமே மோஸ்டா வெங்காயம் வந்து நம்ம குழம்புக்கு போடுவோம். இப்ப வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த தூள் உப்பு இருக்கு இல்லைங்களா, டேபிள் சால்ட்,
0: ஓகே,
1: அந்த வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துட்டா சீக்கிரம் நம்மளுக்கு வறுபட்டுருங்க.
0: ஓகே, வேகமா சமையல் ஆயிடும் கடகடன.
1: ஆமாங்க மேம்.
0: ஓகே மேம்,
1: இன்னொரு டிப்ஸ் இருக்கு மேம். இப்ப நம்ம டீ எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, குடிக்கும் போது அந்த தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அதுல வந்து அப்ப கிராம்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, இது மூணையும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும்.
0: ஓகே, ஒரு மசாலா டீ ரெடி ஆயிடும்.
1: மசாலா டீ ரெடி ஆயிரும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கோல்டு, இருமல் அதெல்லாம் வந்து ஆகாதுங்க மேம்.
0: ஓகே, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லையா, டீக்கு தகுந்த மாதிரி.
1: ரொம்ப சேர்க்க கூடாது, இஞ்சி ரொம்ப சேர்த்துட்டாலும் அந்த ஃப்ளேவர் இதாயிரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும்.
0: ஓகே, கண்டிப்பா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுறதோட இல்லாம ஒரு சூடான மசாலா டீ குடிச்ச ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நேரத்துல.
1: ஓகே
0: ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. ஓகே, வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இன்னொரு ஸ்பெஷல் கூட இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்துட்டு இறுதியாக அழகான குறிப்பை நம்மளுக்காக ஷேர் பண்ண அந்த ஸ்நேகிதி யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து கால் பண்ணுங்க. உங்க ஊட்டிஎஃப்எம் 101.8 தொடர்பு கொள்ள போக வேண்டிய அந்த எண்களை மறுபடியும் உங்களுக்காக சொல்ல போறேன். 9 3 4 4 9 0 1 0 1 8 8 3 0 0 1 9 101 8 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். அல்லது 0 4 2 3 என்கிற இணைப்பெண்ணோடு 2 9 6 6 7 8 1 இந்த எண்களில் கால் பண்ணி சிநேகிதிகள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.

0: ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம் ஜோடி திரைப்படத்துல இருந்து. உங்களுடைய FM 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. நலவாழ்வின் நம்பிக்கை குரல் அப்படி சமய கேட்டுருக்கோம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து கால் பண்ணி உங்களோட தெரிந்த அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டிற்கு பயனுள்ள பல குறிப்புகள் நம்ம கைவசம் இருக்கும், அதை நம்மளுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344910018 என்ற எண்ணிற்கும், 8300019108 என்ற எண்களுக்கும் கால் பண்ணலாம். அல்லது 04 23 என்கிற இணைப்பினோடு 2966781 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஸ்நேகிதி இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனி அடிவாரம், மதனபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: பழனி அடிவாரத்துல இருக்கீங்க இப்போ? ஓகே, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பேர்? மதனி.
1: பேர் அம்சவேணி ஐயப்பன்.
0: அம்சவேணி ஐயப்பன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹவுஸ் வைஃப் மேடம்.
0: ஹவுஸ் வைஃப், ஓகே. எப்படி உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டிங்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு குறிப்புகள் சொல்ல போறீங்க இப்போ?
1: ஹவுஸ் வைஃப் கடமையெல்லாம் முடிஞ்சிடுங்க மேடம். எனக்கு ரெண்டு பசங்க.
0: ஓகே.
1: அதே கடமையெல்லாம் முடிச்சிட்டேன் மேடம்.
0: ஓகே.
1: நான் ஃப்ரீயா இருக்கிறேன்.
0: ஆ, ஃப்ரீயா. எங்களுக்கு ஒரு டிப் சொல்லுங்க.
1: இது பாலாடை, கஸ்தூரி மஞ்சள், கடல மாவு, மூணு கலந்து பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டோம்னா பேஸ் வந்து பிரைட் ஆகும்.
0: பிரைட் ஆகும். அப்ப அடிக்கடி நீங்க செஞ்சு பிரைட் ஆகுறீங்க, அதுதான் உங்களோட சீக்ரெட்.
1: ஆமா மேடம், பிரைட்டா தான் இருப்பேன்.
0: பிரைட்டா தான் இருப்பீங்க, அதனாலதான் பிரைட்டா எங்களுக்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கீங்க.
1: தோழிகள்
0: கண்டிப்பா, அதனாலதான் ஸ்நேகிதிகளா உங்ககிட்ட வந்துட்டு இருக்கோம், நாங்க பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கால் பண்ணுங்க, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, கலந்துக்கங்க. இன்னைக்குதான் முதல் நேரா கால் பண்ணிருக்கீங்களா?
1: இன்னைக்குதான்
0: முதல் முதலா FM ல பேசின அனுபவம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ஊட்டி FM ல இன்னைக்கு ஃபர்ஸ்டா பேசிருக்கீங்களா? ஓகே, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நன்றி உங்களுடைய குறிப்புகளுக்காக. வேற ஏதாவது குறிப்பு இருக்கா?
1: சொன்னீங்க.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: சொல்லுங்க,
0: என்ன பாடல் ப்ளே பண்ணலாம்?
1: என்னை தொடும் படத்துல இருந்து சென்றல் வந்து என்னை தொடும் பாடல்.
0: ஓகே, உங்களுக்கா கண்டிப்பா அந்த பாடல்.
1: இல்ல, ஊட்டி சென்றல் வந்து எங்களை தொடுத்தோம், பழனி தொடுத்தோம்.
0: கண்டிப்பா உங்களை தொடும் இப்பவே. ஓகேவா, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தென்றலாக. நன்றி.
1: ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். வைக்கிறேன் மேடம்.

நிலையத்தில் நேரம் 12:31 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முகம் வந்து பொதுவாக நம்ம வயது கூட கூட வந்து சில நேரங்களில் வந்து சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுருக்கங்கள் வராமல் தடுப்பது எப்படி அப்படின்னாக்கா, 2 ஸ்பூன் எள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் எள், அதை அரைச்சி அதனுடைய சாரை மட்டும் எடுத்து அது கூட பயத்த மாவு இதை கலந்து முகத்தில் பூசிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அந்த சுருக்கங்கள் நாளுக்கு நாள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுருக்கங்கள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து நிச்சயமாக கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம வந்து நம்மளுக்கு தான் நேரமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அது வந்து ஒரு வயதான தோற்றத்தை வந்து நம்மளை அறியாமையே நம்மளுக்கு வந்து உருவாக்கிடும். ஸோ அப்போ ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலேயே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுக்கலாம். சில அழகு குறிப்புகள், வீட்டில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து நம்மளை நம்மளே வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியுடைய ஒரு பெண்களாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் இதுவரை சிநேகிதிய நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: நிலையத்தில் நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமரின் ஆராய்ச்சி உதவி திட்டத்தின் சிறப்பம்சங்க இடம்பெற கேட்கலாம். இந்தியாவை அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமையின் மூலம் உலகளவில் முன்னணி நாடாக மாற்றும் நோக்கத்துடன் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய மிக முக்கியமான ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் இது. பிரதமரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் என்பது நாட்டின் திறமையான மாணவர்கள் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ள ஊக்குவிக்கும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் உயர்தர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மற்றும் சிறந்த மாணவர்களை ஆராய்ச்சி துறையில் ஈடுபடுத்துதல் மற்றும் வெளிநாடு செல்லும் திறமைகளை இந்தியாவிலேயே ஆராய்ச்சி செய்ய ஊக்குவித்தல், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமைகளை உருவாக்குதல், மற்றொன்று நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு வலு சேர்த்தல். PMRF திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளலாம். அவற்றில் சில பொறியியல், அறிவியல், தொழில்நுட்பம், கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், உயிரியல் தொழில்நுட்பம், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல், கணிதம் மற்றும் இயற்பியல். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் சிறந்த கல்வி சாதனை பெற்றிருக்க வேண்டும். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். PMRF தகுதியான கல்வி நிறுவனங்களில் PhD சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். ஆராய்ச்சியில் அதிக ஆர்வமும் புதுமை சிந்தனையும் கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் மாதாந்திர உயர்ந்த உதவித்தொகை, வருடாந்திர ஆராய்ச்சி நிதி, சர்வதேச கருத்தரங்குகளில் பங்கேற்கும் வாய்ப்பு, உலகத்தரம் வாய்ந்த ஆய்வகங்களில் ஆராய்ச்சி செய்யும் வசதி மற்றும் சிறந்த பேராசிரியர்களின் வழிகாட்டுதல். இந்த உதவிகள் மாணவர்கள் முழு கவனத்துடன் ஆராய்ச்சியில் ஈடுபட உதவுகின்றன. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் திறமை அடிப்படையிலான தேர்வு, இந்தியாவில் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி வாய்ப்பு, உயர்ந்த அளவிலான நிதி ஆதரவுகள், உலகளாவிய ஆராய்ச்சி வாய்ப்புகள் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஊக்கம். இந்த திட்டத்தினால் நம் நாட்டிற்கு கிடைக்கும் பயன்கள் ஏராளம். புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும், மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும், விவசாய முன்னேற்றம் ஏற்படும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான தீர்வுகள் உருவாகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி வேகமடையும். இன்றைய உலகம் அறிவை அடிப்படையாக கொண்ட உலகமாக மாறியுள்ளது. பட்டப்படிப்பு முடித்தவுடன் வேலைக்கு செல்வது மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி துறையிலும் சிறந்து விளங்க முடியும். உங்களின் புதிய சிந்தனைகள் இருந்தால், சமூக பிரச்சனைகளுக்கு அறிவியல் வழியில் தீர்வு காணும் ஆர்வம் இருந்தால் PMRF போன்ற திட்டங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கும். பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் என்பது சாதாரண உதவித்தொகை திட்டமல்ல. இது இந்தியாவின் எதிர்கால அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான முதலீடாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் அதிக அளவில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவை உலகின் முன்னணி அறிவியல் நாடாக மாற்ற வேண்டும். ஆராய்ச்சி என்பது அறிவை உருவாக்கும் பாதை, புதுமை என்பது நாட்டின் முன்னேற்றத்தின் அடித்தளம்.

மதியத்தில் நேரம் 1:19. உங்கள் உடையம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். கேட்ட அந்த பாடல் மலையாள மொழியிலிருந்து ஒலித்தது.

கேட்ட அந்த பாடல் தெலுங்கு மொழியிலிருந்து ஒலித்தது. உங்களுடைய FM 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: சென்னை வானொலி நிலை.
1: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
0: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தையடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
2: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்குகளை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
2: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வந்த வியாபாரிகள் உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
2: தமிழகம் முழுவதும் நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாயவிலைக் கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2,729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதையடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. பழமையான பாரம்பரிய கலாச்சாரங்களை கொண்ட மிகப்பெரிய நாடு நம் இந்திய நாடுதான். அதிலும் அதிகமான பழங்குடி மக்கள் வாழும் மாநிலமான நம் தமிழ்நாட்டில் பழமையான தொன்மையான வாழ்வியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிக பழங்குடிகள் கொண்ட மாவட்டம் அப்படின்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் தான். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பழங்குடிகளான இருளர், தோடர், கோத்தர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், பணியர், காட்டு நாயக்கர் இவர்கள்தான் இந்த பழங்குடி மக்கள். குறைந்த மக்கள் தொகையை கொண்டவர்களாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வியலில் கட்டுப்பாடுகளோடு தங்களின் பாரம்பரிய மொழி, ஆடை, அணிகலன்கள், சடங்கு முறைகள், திருவிழாக்கள், இறை வழிபாடு என்று பழமையோடு இந்த நவீனமயமான உலகில் தங்களின் கலாச்சாரங்களில் எந்தவித நவீன முறையும் இல்லாமல் பழமையோடு பறைச்சாற்றிக் கொண்டிருக்கும் இவர்களின் இயற்கையான இசையோடும் பாடல்களோடும் ஆடல்களோடும் என நீலகிரி மலையின் இயற்கையோடு ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம்.

பெரும்பாலான மக்கள் தாங்கள் இப்படியான ஒரு வழித்தோன்றல்கள் என்று சொல்வதுண்டு. அப்படி சொல்லக்கூடிய நிலை இன்றைய தலைமுறை வரையில் தொடர்கிறதா அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகவே இருக்கு. அப்படியான மாற்றங்களைக் கண்டு நவீன எந்திரமயமான வாழ்வியல் முறையில் நாம் இருக்கும்போது அந்த கால கதைகள் வரலாறு எல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்வோர் ஏராளம். ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட காலம் கடந்து அதை கடந்து செல்லாமல் பல காலங்களுக்கு அதை கடத்தி செல்லும் பழமையான மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இருக்கிறார்கள். அவர்கள்தான் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் தொன்மையான பழங்குடிகள் எனலாம். அவர்கள்தான் இந்த நீலமலையின் உயிர் நாடிகளாக வாழ்ந்து வரும் ஆளுக்குறும்பர். இவர்களின் பழமையான வாழ்வியல், தங்களின் மரபு, தங்களின் தோன்றல் என என்ன என்பதை ஒரு வரலாறாகவோ கதையாகவோ இவர்களின் வாழ்வில் காலங்களில் அதை பகிர்ந்தே வருகின்றனர் எனலாம். அந்த வரிசையில ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்களின் வாழ்வியலில் சொல்லப்படும் வழித்தோன்றல்கள் என்ன என்பதை நேயர்கள் கேட்க போறீங்க. இவர்களுடைய குலதெய்வமாக கும்பதேவரை வணங்கி வருவதாகவும், சிவனின் அருள் பெற்று சக்தி வாய்ந்த கடவுளாக வழிதோன்றி பழங்காலங்கள் தொட்டு வழிபட்டு வருவதாகவும் சொல்லும் ஆளுக்குறும்பர்கள் இரண்டு குழுக்களாக இருப்பதாகவும், நவகரா மற்றும் பெல்லகா என பிரிந்தும், நவகரா பிரிவைச் சேர்ந்த பெண்கள், பெல்லகா பிரிவைச் சேர்ந்த ஆண்கள் திருமணம் செய்து கொண்டு ஏழு வெவ்வேறு திசைகளில் வந்து சீமைகளுக்கு அனுப்பப்பட்டனர் அப்படின்னும், 4000 ஆண்டுகளுக்கு மேலாக குறும்பர்கள் நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. வெள்ளரி கொம்பை, கல்லார், தாளமொக்கை, கர்கியூர், செங்கல்வராயன் மலை மற்றும் குன்னூர் ஆகிய இடங்களில் உள்ள குகை ஓவியங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னும் சொல்றாங்க.

ஒரு காலத்தில் தங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பை கொண்டிருந்து அப்பகுதியை பிராந்திய மன்னர்களாக தாங்களே ஆண்டிருக்கலாம் என்றும், ஆனால் இப்போது இவர்கள் சுமார் 1700 மக்கள் தொகையே ஆளுக்குறும்பர் மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நீலகிரிக்கு பெயர் காரணம் எத்தனையோ சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தாலுமே, இந்த ஆளுக்குறும்ப பழங்குடி மக்களும் தங்களின் பழங்காலங்களிலிருந்து தங்கள் முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருவதும் ஒன்று என சொல்றாங்க. அதாவது குறும்பர்களின் மூதாதையர்களான நீலக்குறும்பன் மற்றும் நீலக்குறும்பி ஆகியோர்களின் பெயர்களிலிருந்து நீலகிரி என்ற பெயர் உருவானதாக கூறும் கல்வெட்டுக்கள் இருக்கு அப்படின்னும், நீலக்குறும்பனை குறிப்பிடும் கல்வெட்டை கோத்தகிரி பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அருகில் காணலாம் என்றும், பல 1000 மக்கள் தொகை கொண்டிருந்த ஆளுக்குறும்பர் பழங்குடிகள் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொற்று நோயினாலும் மற்றும் அப்போதைய போர் முறையில், குறிப்பாக கொரில்லா போர் முறை காரணமாகவும் குறும்பர்களின் மக்கள் தொகையானது பெருமளவில் குறைந்தது அப்படினும், இந்த 2 காரணங்களால்தான் குறைந்திருக்கும் என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று இருந்தாலுமே அவர்களால் பேச்சு நடையில் சொல்லப்பட்டு வருகிறது எனலாம். ஆளுக்குறும்பர்கள் தாங்கள் வாழ்ந்து வரும் நிலப்பரப்புகளை பொறுத்து இடங்களுக்கு வந்து பெயர் வச்சிருக்கிறாங்க எனவும், இவர்கள் பள்ளத்தாக்கில் வாழ்ந்ததால் அதனை மண்டலம் என்றும், மலைகளில் வாழ்ந்தவர்கள் உத்தகு மண்டலம் என்றும், அடிவார மலைகளை கொம்பை என்றும் அழைத்தனர். அதனால ஒவ்வொரு பகுதியும் சீமையாக பிரிக்கப்பட்டதாம். அதனை 7 சீமைகளாக பிரித்து வாழ்ந்து வருவதாகவும், ஒவ்வொரு சீமையிலுமே சுமார் 10 வீடுகளை கொண்ட கிராமங்களின் தொகுப்பை கொண்டிருக்கிறதாகவும் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக குன்னூர், கோத்தகரி, குந்தா வட்டங்களில் இவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. இவர்களின் பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு சீமைகளுக்கும் என்று தலைமை நிர்வாகி மற்றும் குலதெய்வ கோயில் நிர்வாகி மற்றும் அவர்களுக்கான உதவியாளர்கள் என பல பொறுப்புகளை வகித்து வருபவர்களை கொண்டே தங்களுடைய கலாச்சார தீர்வுகளை எட்டுவதாகவும், ஆண்கள் பெண்கள் என்றும், சிறுவர்கள் முதல் அனைவரும் கூடியே முடிவெடுப்பதாகவும், குறிப்பாக 8 குழந்தை கூட தங்களின் கருத்துக்களை சொல்லலாம் என்ற நியதியை கொண்டிருக்கும் மக்களாக திகழ்கின்றனர். இது இவர்களின் பழங்கால பழக்க வழக்கங்களை காலங்கள் கடந்தும் பின்பற்றி வரும் கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வருவதே நீலமலையின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடுத்த வாரம் ஆளுக்குறும்பர் பழங்குடிகளின் வாழ்வியல் முறைகளோடு உங்களை இந்த நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்க போறோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து

0: உங்களுடைய FM 90.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். இந்திய நிகழ்ச்சியில் ஆதவன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். கேட்ட அந்த பாடல் கார்த்திக் ஹரிணி அவங்களோட வாய்ஸில், ஹரிஸ் ஜெயராஜோட இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: Yamabu, Yamabu.

உன்னிகிருஷ்ணன் அண்ட் சின்மையோட வாய்ஸ்ல ஹரி ஜெயராஜோட இசையிலே கேட்ட அந்த பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள்.

நேரம் 2:55, 6:00. வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது.

0: 40.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணியாவதற்கு சில நொடிகள்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு

0: பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் யசஸ்வினி கோர்படே திவ்யான்ஷி பௌமிக் இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. ஓகே, இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொட்டப்பட்டா காட்சி முனையில நம்ம ஆர்ஜே சரவணன் அங்க காத்துட்டு இருக்காரு. அங்க வந்திருக்க சுற்றுலா பயணிங்க கிட்ட அவங்க பயண அனுபவம், அவ்வளோ உயரமான சிகரத்துல இருந்து நம்ம உதகையோட அழக பார்க்கும் போது அவங்க மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட நிறைய பேர் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: ஓகே,
2: ரொம்ப ஜில்லுன்னு ஒரு காத்து.
1: ஓகே,
2: அந்த காத்து மட்டும் இல்ல, அது கூட சேர்ந்த மழை.
1: அடடடடா, அப்படியா?
2: ஆமா, ஒரே மிஸ்ட் கவர் ஆயிருக்கு.
1: ஓஹோ,
2: எல்லாம் சேர்ந்த இந்த தொட்டபெட்சா காட்சி முனையில தான் நான் இப்ப நின்னுட்டு இருக்கேன்.
1: அப்பா, உயரமான சிகரத்துல இருக்கீங்க இல்லையா?
2: ஆமா, தென்னிந்தியாவினுடைய மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லலாம் தொட்டபெட்சா காட்சி முனை.
1: ஆமா ஆமா ஆமா.
2: அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தொட்டபெட்சா மிக உயர்ந்த மலை சிகரம் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றாங்களே தவிர,
1: ஆமா,
2: அதனுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் தொட்டபெட்சா.
1: ஓஹோ, ஓகே ஓகே ஓகே.
2: இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
1: ஓகே, ஆனைமுடிக்கு அடுத்தது பெரிய சிகரம் இல்லையா தொட்டபெட்டா?
2: ஆமா,
1: தென்னிந்தியால ஆனைமுடிக்கு அடுத்தது
2: அடுத்த சிகரம் இது நம்ம தொட்டபெட்டா.
1: ஓகே, கடல் மட்டத்துல இருந்து 2637 மீட்டர் இல்லையா?
2: ஆமா.
1: அப்பா, எவ்வளவு உயரம் இல்ல, நம்ம ஊருக்கு பெருமை இல்ல தொட்டபெட்டா? ஒரு பொட்டு வச்ச மாதிரி இல்லையா?
2: நிச்சயமாக, அதாவது வந்து நமக்கு எப்படி இந்திய வரைபடத்துல பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் மலைச்சிகரம் உயர்ந்த மலைச்சிகரமும், அதே மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்துல எடுக்கும் போது நம்மளுடைய தொடபெட்டா மலைச்சிகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் பீக்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, உண்மைதான் உண்மைதான்.
2: சௌத்யா இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கிறதுனால இந்த மலைச்சிகரம் வந்து அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்ட ஒரு மலைச்சிகரம். அதுவும் நம்மளுடைய கோத்தகிரி பிரதான சாலையிலிருந்து தொட்டபெட்டா கவர் ஆகக்கூடிய இந்த சாலை வந்து அங்கிருந்து கட் ஆகுது. நமக்கு எப்படி வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வரைக்கும் நம்ம எப்படி மலைப்பாதையில பயணிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மலைப்பாதையில தான் இதையும் பயணிக்க வேண்டி இருக்கு.
1: ஓகே ஓகே. ஆனா அது பயணமே ஒரு நல்ல அனுபவம் தான் இல்ல, சுத்தி காடோட ஒரு பயணம் போறது இல்லையா?
2: ஆமா, அதுலயும் வந்து டூ வே பண்ணிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட செக் போஸ்ட் வரைக்கும் வந்து ஒன் வேல வரும்.
1: அதுக்கப்புறம்
2: வந்து மலைச்சிகரத்துல இருந்து கீழே இறங்குற வண்டிங்க ஒரு வேலை இறங்கணும், மேல ஏறுற வண்டிங்க ஒரு வேலை வரணும்.
1: ஓகே, இது பேரே ரொம்ப வித்தியாசமான, அந்த பேருக்கான அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தொட்ட பெட்டான்றது, தொட்டன்றது கன்னடா படுகால வந்து பெரியன்னு அர்த்தம் இல்லையா? பெட்டான்றது
2: மலை,
1: பெரிய மலை இல்லையா?
2: பெரிய மலை. அந்த காலத்துல ஒவ்வொன்றுக்குமே நமக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? உத்தகமந்த் அப்படிங்கறதே வந்து நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜான் சுலைவன் அவர் வந்து நீலகிரி மாவட்டத்தை உதகை நகரத்தை கட்டமைக்கும் போது ஒற்றைக்கல் மந்து அப்படிங்கிற பகுதியில வந்ததுனால அது அவங்களுடைய அந்த தமிழ் கொஞ்சம் தமிழ்ல வந்து ஒத்தகமந்து ஒத்தகமந்துன்னு சொல்லி அதுதான் ஒத்தகமண்டா.
1: ஆமா ஆமா, நிறைய பேர் இல்ல நம்ம ஊருக்கு, உதகமண்டலம், உதகை, ஊட்டி இல்லையா?
2: ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி மலைகளின் அரசி அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ்.
1: ஆமா, அந்த பேரை அழிச்சுக்க முடியுமா நம்ம ஊர்ல இல்லையா?
2: ஆமா,
1: எப்படி கூட்டமலை எப்படி இருக்கு இன்னைக்கு?
2: இன்னும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு.
1: இன்னும்
2: இங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மலை சிகரத்துல இருக்கக்கூடிய உயரமான மரங்களுக்கு இடையில அப்படியே அடிக்கிற காத்துல இந்த ஆடி காத்துவாங்க இல்லையா, அந்த ஆடி காத்துல அப்படியே மிஸ்டும் வந்து கவர் ஆகி வந்துட்டே இருக்குது. பாத்தீங்க அப்படின்னு சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரசிக்கிறாங்க, ஏன்னா அந்த மரத்துக்கு இடையில வெண் புகையா அந்த மிஸ்ட் வந்து வருது. நம்ம ஊர்ல வந்து மிஸ்ட் அப்படிங்கறது சாதாரணமா நமக்கு தோணும்,
1: உண்மைதான் உண்மைதான்.
2: பட் அந்த செடிகளுக்கு இடையிலயும் மரத்துக்களுக்கு இடையிலயும் அந்த வெண்புகை வரும்போது அதுக்கு அதோட அத பின்னணியில இருந்து நம்ம செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ரீல்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த இந்த படத்துல வந்து ஒரு பாடலோட நம்ம விஜய் நடிப்பாரு இல்லையா, தடக்கு தடக்கு என்ன அப்படின்னு ஒரு பாடு.
1: ஆமா ஆமா ஆமா,
2: அந்த படத்துல வர மாதிரி ஐஸ்கிரீம் ஒரு கையில வச்சுக்கிட்டு அந்த மழையில நினைச்சுக்கிட்டு,
1: ஐயோ இந்த குளிர்ல ஐஸ்கிரீமா இல்ல.
2: ஆமா ஆமா, சுற்றுலா பயணிகள் வந்து என்ஜாய் பண்றாங்க. இவங்களை எல்லாம் பாக்கும்போதுதான் நம்மளும் யோசிக்கிறோம், நம்ம உள்ளூர்க்குள்ளேயே தான் இருக்கோம், நம்ம வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறோம். பட் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றத பாக்கும்போது தான் நமக்கும் ஒரு ஆசை வருது.
1: ஆமா ஆமா, நம்மளுக்கே தெரியாது நம்ம இடத்தோட அருமை இல்லையா.
2: தொடர்ந்து
1: பேசலாம். தேங்க்யூ சரவணன்.

0: ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொட்டப்பட்ட காட்சி மொழியிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீர்களே. சரவணன் நம்ம கூட அங்க நேரலையில இணைஞ்சிருக்காரு. சரவணன், ஓகே, எப்படி மழை கொஞ்சம் கம்மியாச்சா? அப்படியா? ஓகே,
1: சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம்
2: பண்ணிட்டு இருக்காங்க.

ஓகே, தொட்டப்பட்டால சூப்பரா பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதுல டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியை இணையலாம். இணைந்து எங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொட்டபெட்டா காட்சி முனையிலிருந்து சிறப்பு நீரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. சரவணன்,
1: சதீஷ் நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கும் போதே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இந்த அடிக்கிற காத்திலையும் மழையிலையும் டைட்டானிக் கப்பல்ல வந்து அவங்க கை ரெண்டையும் விரிச்சிட்டு நிப்பாங்க தெரியுங்களா?
0: ஆமா,
1: அந்த மாதிரி அவர் அவ்வளவு அழகா அந்த இயற்கையை ரசிச்சுட்டே வந்தாரு.
0: மேல டெலிஸ்கோப் கிட்ட போயிட்டாரா?
1: ஆமா, அதனால அப்படியே தூக்கிட்டு வந்துட்டீங்க. நானு
0: கை விரிச்ச கையோட அப்படியே கைய புடிச்சு கூட்டு வந்துட்டீங்களா?
1: அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன் நான். வாங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா இயற்கையை ரசிச்சு வந்தாரு. நீங்க அவர்கிட்ட பேசுங்க.
0: ஓகே, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி, ரொம்ப என்ஜாய் பண்றீங்க போலயே?
1: என்ஜாய் சார், என்ஜாய் சார். மெய் மருந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மெய் மருந்து என்ஜாய் சார்.
0: சூப்பர் சூப்பர். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன, அதை சொல்லிடுங்க
1: சார். என் பேரு ராமலிங்க சார். விருத்தாசலம் பக்கம் திருவம்பார் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க சார்.
0: அப்படியே, எப்படி இது முதல் தடவையா ஊட்டிக்கு வருது?
1: இல்லைங்க சார், நான் 2020 ஒன் டைம் வந்திருக்கேன் நானு.
0: ஓகே, 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்போ.
1: ஆமா சார், இல்ல ஆமா, 26 வருஷம் ஆச்சு சார். 2020ங்க சார். சாரி சாரி, 2000
0: மலை மேல போனோம்னு எல்லாம் மறந்துட்டீங்களா?
1: அதான் சார், எல்லாம் மறந்தாச்சு சார்.
0: ஓகே ஓகே. தொட்டப்பட்டாக்கு இது முதல் தடவை, இது எத்தனை தடவை?
1: சார்,
0: அப்படியா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்பதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க அங்க?
1: ரொம்ப வியூலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு சார். முன்னெல்லாம் இந்த கார்டன் மத்த எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணல.
0: ஓகே ஓகே.
1: இந்த டைம் நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. வரவில ரோடு கூட முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருந்து இப்பலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க சார்.
0: ஓகே ஓகே, வசதியா இருக்கு. ஓகே ஓகே. எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க?
1: நான் மட்டும் தான் சார். நான் ரயில்வே எம்ப்ளாயி.
0: ஓகே.
1: இங்க கோயம்புத்தூர் போத்தூர் ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு வந்து நான் ட்ரைனிங் வந்திருந்தேன்.
0: சரி சரி.
1: அதனால ஒன் டைம் இன்னொரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன் சார்.
0: அப்படியே தனியா வந்திருக்கீங்க, ஒன் மேன் ஷோ அப்போ?
1: ஒரு
0: சுற்றுலான்றது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி தான் தரும் இல்லையா? யாரு தொல்லையும் இல்ல நம்மளுக்கு, இல்லையா? நமக்கான நேரம் இது இல்லையா?
1: நன்றி,
0: உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நன்றி.
1: அதாவது பாத்தீங்கன்னா,
0: சொல்லுங்க.
1: பயங்கரமான ஒரு காத்து, அந்த மேகங்கள் கூட்டங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அப்படியே நகரும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ தெரியுது, ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் வியூ தெரியுது.
0: உண்மைதான், உண்மைதான்.
1: நம்ம நினைக்கிற சில இடத்துல இருந்து பாக்கும்போது நம்மளுடைய குதிரை பந்தய மைதானம், நம்மளுடைய மத்திய பேருந்து நிலையம்,
0: கர்நாடகா வரைக்குமே தெரியும் இல்லையா? அங்க கர்நாடகா வரைக்கும் தெரியும் டாப்ல இருந்து.
1: கர்நாடகா வரைக்கும் தெரியும். பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தொட்டபெட்டா மலைச்சிகரத்துல இருந்து பாக்கும்போது நம்மளுடைய முக்குருத்தி தேசிய பூங்காவினுடைய அந்த மலை தொடர்களும் வந்து நமக்கு தெரியும்.
0: ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா.
1: முக்குருத்தி தேசிய பூங்காவினுடைய மலை தொடர்களும் தெரியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆனா இப்ப வந்து இந்த மேக கூட்டமும் இந்த மிஸ் கவர் ஆயிருக்கிறதுனால நமக்கு அப்படியே விட்டு விட்டு ஒவ்வொரு இடமா சின்ன சின்ன பிட்டு மட்டும்தான் நமக்கு வந்து வியூ பாயிண்ட்ங்க தெரியுது.
0: ஆமா, அது மேக மூட்டம் இல்லைன்னா நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடியல. மேட்டுப்பாளையம் அங்க ஒரு கல்லை வச்சிருப்பாங்க, இது மேட்டுப்பாளையம் வியூ அந்த மாதிரி இல்ல, இது கர்நாடக வியூன்ற மாதிரி.
1: இது குன்னூர், இது வந்து குன்னூர் காட்சி முனை.
0: ஆமா ஆமா ஆமா.
1: இது வந்து கோடநாடு காட்சி முனை. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய காட்சி முனைகள் போர்டு வந்து நேம் போர்டு இருக்குது.
0: ஓகே ஓகே ஓகே.
1: இதை தாண்டி பாத்தீங்கன்னா, தொட்டப்பெட்டா மலைச்சிகரத்தினுடைய ஒரு அழகான ஒரு வியூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கான சின்னம் என்னன்னா அந்த டெலஸ்கோப் பாயிண்ட்.
0: ஆமா, அதான் இப்ப கேட்க வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இல்ல, நம்ம ஊட்டில இருந்து பார்த்தோம்னா மலை மேல அது மட்டும் தனியா தெரியும் இல்லையா? அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நினைவு சின்ன மாதிரி நம்மளுக்கு தொட்டப்பெட்டாரோட அந்த டெலஸ்கோப் வியூ அந்த பில்டிங் இல்லையா?
1: உதகை அரசினர் தாவரவியல் பூங்காக்குள்ள போனோம்னா அந்த நுழைவு வாயில இருக்கக்கூடிய ரெண்டு அழகான தூண்கள் வந்து நினைவு சின்னம்.
0: ஆமா ஆமா, அதுவும் அந்த பீரங்கியும் இல்லையா?
1: ஆமா, அது ஒரு நினைவு சின்னம்
0: கண்டிப்பா.
1: அந்த மாதிரி தொட்டபெட்டா அப்படின்னு சொன்னாலே அந்த டெலஸ்கோப் பாயிண்ட் இருக்கக்கூடியதுதான் வந்து நினைவு சின்னமாவே இருக்கு.
0: ஓகே, எப்படி பயணிகள்லாம் ஆர்வமா பாக்குறாங்களா டெலஸ்கோப்ல?
1: ஆமா, எல்லாருமே டெலஸ்கோப்ல போய் பாக்குறாங்க. என்னன்னா அதுதான் மிஸ்ட் கவர் ஆயிருக்கிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன வியூ மட்டும்தான் தெரியுது.
0: சரி சரி சரிங்க. ஓகே, மழை எப்படி?
1: ஆமா, இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு
0: கேட்டீங்கன்னா,
1: இந்த அழகான படிக்கட்டெல்லாம் தாண்டி அந்த பாறைகளுக்கு மத்தியில வந்து நிறைய பேர் செல்பி எடுக்கிறாங்க. காரணம்
0: என்னன்னா,
1: அந்த பாறையில இருந்து போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டவுன்ல நல்லா தெரியுது கீழே வரைக்கும்.
0: இன்னொரு
1: விஷயம் என்ன, இது நாலு பக்கமுமே வந்து காடுகள் சூழ்ந்து இருக்கிறதுனால இன்ன கொஞ்சம் கிட்ட இருக்கக்கூடிய பாறைகளுக்கு இடையில வந்து நம்மளுடைய காட்டு எருமைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க காட்டு மாடுகள். அந்த காட்டு எருமைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு எருமைகள் கீழே நிக்குது.
0: ஓகே ஓகே, ஓ அது வேறயா, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இவங்களுக்கு.
1: பார்க்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல இருக்கவங்க வந்து காட்டெருமை வந்து அந்த கால் மட்டும் வெள்ளையா இருக்கு.
0: ஆமா, அது ஒயிட் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஒயிட் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்.
0: ஆமா,
1: இவங்க எல்லாருமே வந்து அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்படி ஒரு மழை, இந்த மழை பெய்யும் போது அந்த சேத்துக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள அது கால் பதிஞ்சு வந்தா கூட எப்படி அந்த இடம் நாலுமே சாக்ஸ் போட்ட மாதிரி ஒயிட்டா இருக்குது. நம்மளுடைய
0: மேல இருந்து பாக்குறதுக்கு இல்லங்களா?
1: ஆமா, ஆனா அதே நேரத்துல அதோடைய கொம்பும் அதனுடைய முகமும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா தான் இருக்குது. அதை பாக்குறது பயமா இருக்கு,
0: டெரரா இருப்பாரு அவர் பாக்குறதுக்கே. அவர் பக்கத்துல போகாம இருக்குதான் நம்மளுக்கு சேஃப்டி இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே சரவண, சரவண சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஆமா, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் சதீஷ்.
0: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சரவண.

0: ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொட்டபெட்டா காட்சி முனையிலிருந்து நேரலை நிகழ்ச்சி கேட்டுங்க நேர்களே. ஓகே, நம்ம சரவணன் கூட தொடர்ந்து பேசலாம். சரவணன், ஓகே, எப்படி மழை நின்றுச்சாங்க?
1: இல்ல சதீஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பெரிய மழை வர ஆரம்பிச்சு.
0: ஒரு பந்து வந்து போவார் இல்லையா?
1: நானும் வந்து நமக்கான ஒரு ரேஞ்ச் கரெக்டா ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய இந்த டவர் கிடைக்குது. சரி, அதனால நம்ம ஒரே இடத்துல நிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையில அப்படியே நினைஞ்ச மாதிரியே நானும் நின்றுட்டு இருக்கேன்.
0: இன்னொன்னு
1: பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தொட்டபெட்டா மலை சிகரத்துல நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்குரிய ஒரு டவர் வைப்பாங்க தெரியுங்களா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அதாவது தாழ்வாக ஹெலிகாப்டரோ பிளைட்டோ வந்து தாழ்வாக வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு டவர் வைப்பாங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அது வந்து நம்மளுடைய ஊட்டி பகுதியில பாத்தீங்கன்னா இந்த தொட்டபெட்டா மலை சிகரத்துலதான் வந்து அதை வச்சிருக்காங்க.
0: ஓகே ஓகே. அங்க பாக்க போனோம்னா 1846 ஒரு வானாய்வு கூடம் ஒன்று அங்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ அது மாத்திட்டாங்க. ஆனா அது இப்போ அந்த பில்டிங் அங்கதான் இருக்கு இல்லையா என்ட்ரன்ஸ்ல?
1: ஆமா, பில்டிங் அங்கதான் இருக்குது. அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா பண்ணிருக்காங்க, ப்ரோஹிபிட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட பகுதின்னு அந்த இடத்துல வந்து அதை நிறுத்திருக்காங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: என்னதான் வந்து உயர்ந்த மலை சிகரமா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த காற்றினுடைய அதிர்வலைகள் மாறி மாதிரி வீசறதுனால இங்க வந்து எந்த விதமான ஒரு தொலை தொடர்புகளும் வந்து சரிவர கிடைக்கிறது இல்ல.
0: ஓகே ஓகே, அந்த இடத்துல. சரி சரி.
1: ஆமா, ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொஞ்ச நேரம் போனே வராம நாங்க சந்தோஷமா இருக்கோங்கிறாங்க.
0: அது ஒரு விதமான சந்தோஷம், யாரு தொலையுமே இல்ல இல்லையாங்க.
1: ஆமா, டவர் கிடைக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கிறது.
0: சரி சரி சரி.
1: ஒரு கால் வந்து பாட்டுக்கு பேசிட்டு நடந்துட்டே இருப்போம், நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கோமோ அதை ரசிக்க மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம்.
0: உண்மைதான், உண்மைதான்.
1: நம்ம போன் பேசிட்டு தான் இருப்போம். இங்க இந்த டவர் கிடைக்காததுனால என்ன ஆகுதுன்னா, சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருத்தருமே அந்தந்த இடத்த வந்து நிறைய ரசிக்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்குது.
0: அதுக்காண்டி
1: பாத்தீங்கன்னா இப்ப இந்த காகித பூக்கள் அப்படிங்கறது வந்து நிறைய பூத்திருக்கீங்க.
0: ஓகே, அந்த இடத்துல. சரி சரி சரி.
1: ஆமா, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய காகித பூக்கள் அப்படிங்கறது நல்லாவே பூத்திருக்கா. இப்ப இந்த காகித பூல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சாலும் அது வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரி தானே இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, அது டல்லே ஆகாது அது.
1: ஆமா, இயற்கை கொடுத்த அதிசயம் அது. நமக்கு வந்து அது ஒரிஜினல் பூ தான், ஆனா மழை தண்ணி பட்டாலும் அந்த பூ ஒண்ணும் ஆகுறது இல்ல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: மற்ற பூக்கள் மாதிரி அது வந்து உதறது இல்ல, அந்த இதழ்கள் எல்லாம் வாடி போறது இல்ல.
0: ஆமா, ரொம்ப நாள் வைக்கல இல்லையா? அது நிறைய பேர் அங்க வியாபாரமும் பண்ணுவாங்க இல்லையா, அழகா அது ஒரு பூங்கொத்து மாதிரி பண்ணி.
1: அது வந்து இப்ப நிறைய, ஆமா, அது வந்து நிறைய அந்த மஞ்சள் பூக்கள் வந்து பூத்திருக்கிறதுனால அதை பார்க்கும்போது சுற்றுலா பயணிகள் இன்னும் குஷி ஆயிடுறாங்க.
0: ஓகே, நிறைய கடைங்க இருக்கு அங்க அந்த பொரியல்.
1: அந்த அந்த பூ, அந்த பூவை தொட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும்.
0: சரி சரி.
1: அப்ப அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு ஒவ்வொருத்தரும் அதை தொட்டு பாக்குறாங்க. சில பூக்களை பறிச்சு பாக்குறாங்க, இந்த சாலையோரத்துல இருக்க பூக்களை வந்து பறிச்சு பாக்குறாங்க.
0: சரி சரிங்க.
1: அதையும் தாண்டி இங்க நம்ம நம்மளுடைய பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்துருப்போம், ஒரு வயலட் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி தேன் பூ அப்படின்னு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அந்த பூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
0: இருக்கு இருக்கு. அது அடியில கொஞ்சம் தேன் இருக்கு, நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் சாப்பிட்டது தானே அதெல்லாம்.
1: அந்த பூக்கள் தான், அந்த பூக்களும் நிறைய இருக்கிறதுனால நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில சுற்றுலா ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், அவங்க எல்லாம் வந்து அந்த பூவை பறிச்சு தேன் உரியும்.

0: போது சுற்றுலா பயணிகளும் அதை ரொம்ப அதிசயமா வந்து அதை எடுத்து தேன் உறிஞ்சு பாக்குறாங்க. ஓ தேன் பூ, இது தேன் பூ அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் போட்டி போட்டுட்டு அந்த ஒயிட் கலர் மட்டும் எடுத்து தேன் பூ வர வச்சுக்கிறாங்க.
1: ஓகே, அந்த பக்கம் நிறைய பூக்கும் இல்லையா அந்த பூ?
0: ஆமா, இந்த பக்கம் நிறைய பூத்திருக்குது அந்த தேன் பூக்கள்.
1: சரி சரி சரிங்க சார். நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. ஆமா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்கிறத விட நானும் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு ஒரு காத்து இருக்குங்க இங்க.
1: அப்படியா? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப குளிராங்க.
0: ஆமா, நம்ம நீலகிரி மாவட்டத்துல இதுதான் வந்து ஜூன் ஜூலை அப்படிங்கறது இருக்கணும். அதாவது நம்ம கடந்த வாரம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எல் நினோ பாதிப்பால நிறைய வறட்சி மாவட்டங்கள்ல நீலகிரி மாவட்டம் முதலிடத்துல இருந்தது.
1: மாவட்டத்துல எல்லாருக்கும் ஒரு பயமே வந்துருச்சு, என்ன குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனையா இருமோன்ட்டு. கடவுள் நம்மள கைவிடல இந்த விஷயத்துல இல்லையா?
0: ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 நாட்களாக வந்து அவலாஞ்சி நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 67 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. அதனால அவலாஞ்சி அணை நிரம்பியிருக்கு, பில்லூர் அணை நிரம்பியிருக்கு. பில்லூர் அணை நிரம்பி நம்ம நீலகிரி மாவட்டத்தில இருந்து பில்லூர் அணையிலிருந்து இப்ப தண்ணீர் வந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையினுடைய பாதுகாப்பு கருதி. அதனால பவானி ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வெள்ளம் கரை புரண்டு போகுது பவானி ஆற்றுல.
1: ஓகே ஓகே ஓகே, சேஃப்டியா இருந்துக்கணும் எல்லாரும் இல்லையா?
0: ஆமா, அதாவது குடிநீர் பற்றாக்குறைக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய மின்சார தயாரிப்பிற்கும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்.
1: உண்மைதான், உண்மைதான். ஆமா,
0: பட் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில இது எல்லாமே கொஞ்சம் சரிவர கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு.
1: ஓகே, கண்டிப்பா. அப்ப மழையை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் படணும் இல்லையா? குளிர்தேன்னு வருத்தப்படக்கூடாது சரவணன். பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில தொட்டபெட்டா காட்சி முனையிலிருந்து நம்ம சரவணன் சூப்பரான தகவல்கள் நிறைய நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. மோசமான வானிலை காரணமா தொடர்ந்து அவர் கூட பேச முடியல, இருந்தாலும் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து

0: பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
1: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான், ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
2: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே. ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
3: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
4: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்ல. நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோவிலுக்கு போய் மணி அடிங்க.
5: ஐயோ, நடக்க போறேன், பயமா இருக்கு.

0: நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
1: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
2: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
3: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
1: அதோ அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
0: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
2: ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
4: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
3: தமிழ்லயா பேசுது?
4: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
1: அப்படியா, நீங்க யாரு?
4: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை பல ஆயிரம் ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
0: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
5: ஆமா, என் பெயர் ஆரா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
2: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
4: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
6: என்ன கேள்வி?
4: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
1: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு. அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
7: தள்ளிப்போங்க, விலகி போங்க. யாரும் பக்கத்துல வாங்க, அது விண்கலம் மாதிரி இருக்கு, அது பக்கத்துல போக கூடாது. தள்ளிப்போங்க
0: சார். நான் தான் சார் முதல்ல பார்த்தேன், ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்க விடுங்க சார்.
7: மேடம், இது யூடியூப் வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். தள்ளி போங்க முதல்ல
3: சார். அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
7: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
8: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபசர் லலிதா. நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
4: வந்திருக்கேன்.
8: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
4: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது. உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
8: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க நோய் வராம தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
1: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
4: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
6: என்ன கேள்வி அது?
4: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா, அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
0: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
9: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
4: நன்றி.
9: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கீங்க?
4: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
9: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
4: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
2: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
4: நீங்கள் எங்களை பார்த்து வேற்று கிரகவாசிகள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
2: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
4: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள்.
1: அவங்க யாரு? புதுசா?
4: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு வேற்றிருக்கிற இனம். அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்து விட்டார்கள்.
1: இது என்னப்பா, இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு. இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
0: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
7: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
1: ஒளி, அது யாரு? யாரு வர்றாங்க? ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
4: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தையே அழிச்சிருவாங்க.
2: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
10: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
8: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
4: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
9: என்கிட்டயா? என்ன கேள்வி?
4: உங்கள் நாட்டில் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
9: அது வந்து
1: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அத காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
7: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
2: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே.
0: ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம் தான். முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
11: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
7: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
11: பூமியா? இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
7: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
4: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது. அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
1: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
4: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
1: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
4: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
9: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
8: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
7: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
0: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
2: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
9: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதா அமைய போகுது.
8: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான். இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
12: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
8: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
0: அப்படின்னா நம்மளால அதை தடுக்கவே முடியாதா?
8: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
1: புலி, உங்களோட டெக்னாலஜிய நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
4: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அத பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
1: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வர?
4: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
10: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
2: என்ன என்ன புரியல?
10: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
3: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
10: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
9: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
4: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
9: அது என்னவோ உண்மைதான்,
1: நாங்க ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா என்ன?
4: ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
1: அது என்ன உண்மை?
7: என்ன உண்மை?
12: என்ன உண்மை அது?
4: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
8: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை பாருங்களே.
0: வானத்திலயா? அது என்ன, அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
2: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
7: பாதுகாப்பான இடத்துக்கு விலகி போங்க, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க.
4: இல்லை, யாரும் ஓட வேண்டாம்.
3: ஏன் ஓட வேணாம் சொல்ற?
4: பயம் அவர்களின் முதல் ஆயுதம், நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
13: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
4: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
11: நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
9: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார் புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
11: உங்க அனுமதி கேட்கவில்லை. இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
7: இது எங்களோட மண், நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இத எடுத்துக்க முடியாது.
11: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
2: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
11: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
4: கிராஸ், கிராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
11: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
4: அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
11: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
1: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
11: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
9: என்னது முடிவா? என்ன முடிவு?
11: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களைப் போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
0: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
11: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர் தான் நாகரிகமா? கூறுங்கள்.
8: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்ல.
3: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
2: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க.
0: நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ் லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
1: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
11: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
2: இந்த ஆயுதத்தால பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?
4: அது பூமியில இருக்கிற எல்லா மின்சார அமைப்புகளையும் ஒரே நேரத்துல செயலிழக்க செய்யும்.
7: என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிருச்சு. ஃபோனும் வேலை செய்யல,
14: ரேடியோ சத்தம் கூட கேட்கல.
2: எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம், யாரும் தனியா போகாதீங்க.
0: நாளா போனே இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியுது.
2: இன்னைக்கு நம்மள காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒண்ணும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
1: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
4: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன்.
15: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
8: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
4: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
0: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
1: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மள காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமிய காப்பாற்ற வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
7: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
2: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மைய உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
0: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன். மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
8: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக அல்ல.
2: உளி, அங்கே பாருங்க,
4: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
1: அப்ப என்ன நடக்கும்?
4: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஒளி.
4: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன, ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
1: அப்படின்னா

0: மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
1: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனா அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
0: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
1: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
0: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல், இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்ல.
2: ஆனா நம்ம குடும்பம்,
0: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமிய காப்பாத்துவோம்.
3: எங்களால என்ன செய்ய முடியும்?
0: பயப்படுற குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
2: சரி சரி
4: சரி சரி சரிப்பா.
3: ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
1: இருந்தேன்.
3: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
1: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
5: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
1: என்ன விஷயம்?
5: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
1: அது சாத்தியம் கிடையாது.
5: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
1: நீ சொல்றது சரி,
0: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
1: அந்த 7 நிமிஷம் இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
6: பூமி மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால் தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளப் போகிறோம்.
0: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
6: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
3: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
7: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமானு தெரியலையே.
0: நீங்க தரது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
8: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இத வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
3: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
5: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல.
1: என்ன?
5: கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
1: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
0: ஏன் செய்ய மாட்டான்?
1: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனச உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறான்.
3: அப்படின்னா நம்ம மனசு உடைய கூடாது.
1: அதுதான் முதல் வெற்றி.
5: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
8: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.

0: ரதி, இங்க பாத்தியா, இப்ப உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
2: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
3: அப்படியா, என்ன?
2: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேச போவதில்லை, நடத்த போகிறேன்.
0: தாக்குதல் ஆரம்பிச்சுட்டா?
4: எல்லாரும் தயாராக இருங்கள்.
5: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
4: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
0: ஒளி, இது என்ன தாக்குதல்?
4: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
5: அப்ப இது என்ன தாக்குதல்?
4: இது மன அலை, மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
1: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
4: யார் மன உறுதி இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
6: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
5: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது, தைரியமா இருங்க.
0: பொறுமையா இருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
4: இதான் நான் எதிர்பார்த்தது.
0: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது.
6: அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
4: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனச தாக்க முடியாது.
5: அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
4: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
5: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
7: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
2: எப்படி சாத்தியம்?
8: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
2: அது முடியாத விஷயம்.
8: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
2: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
5: ஒளி, நீங்க எங்களை காப்பாத்த வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
4: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
5: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
4: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
0: அப்போ அதுதான் உண்மையான உதவி.
9: ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கு.
0: ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
4: என்ன நடந்தது?
0: கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
4: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
5: என்ன?
4: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
0: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
4: அது பூமியை அழிக்காது, பூமியின் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
9: அருண், அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
5: எங்க மேடம், அது என்ன? அது
9: நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
4: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
9: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
4: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
1: அப்படின்னா அதனால என்ன ஆகும்?
4: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனான் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புல சிதறும்.
5: அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
4: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
5: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
4: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த கால ஞாபகத்துக்கு வருது.
5: கடந்த காலமா? என்ன அது?

0: dedi.
1: ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்தணும், இயற்கையை அழிச்சோம். கடையில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
2: அப்புறம்
1: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
3: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
1: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
4: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல், எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்திலே வெல்லப் போகிறேன்.
1: அருண், லலிதா, கவனமா கேளுங்க. கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது, அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனா அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
2: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டில் சாத்தியமா? ஆனா அதை உருவாக்க வேண்டிய ஆற்றல்
1: என்னோட விண்கலத்துல இருக்கிறது.
5: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
1: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
5: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
1: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
5: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேற வழி யோசிக்கலாம்.
1: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
5: உயிர்களை காப்பாற்றுவது.
1: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
5: ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
1: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
3: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம், நாங்க தான் பூமியை மாசுபடுத்துறோம், நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
1: அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீதான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
3: நீங்க வேட்டு கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனித நேயம் அதிகமா இருக்கிறவங்க.
4: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
1: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வதில் பெருமை.
4: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
1: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
3: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
2: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
6: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க.
7: எதிரலை தயார், 3, 2, 1.
2: அங்க கவனிச்சிங்களா, நில அதிர்வு குறையற மாதிரி தெரியுது.
3: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
2: தலைவரே,
6: விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
1: எனக்கு தெரியும்.
3: ஒளி, ஒளி, உங்க உடம்பு, உங்க உடம்பு, உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
1: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
5: இல்லை, இல்லை தலைவரே.
3: ஒளி, இல்ல இல்ல, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
1: அருள், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். இயற்கையோட விதி.
3: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு. இப்ப நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
1: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது. அது ஒரு சிந்தனையில் இருக்க. நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும். அதுதான் வெற்றி.
5: தலைவரே, தலைவரே, நான் உங்களோட ஆயிரம் ஆண்டுகளா பயணம் பண்ணிருக்கேன்.

0: ஆரா, பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
1: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
0: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
2: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றலாலே குறைய ஆரம்பிச்சிருக்கு.
3: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
2: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
4: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர் கம்பளின் தானே இங்க அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
3: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
4: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏனா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
1: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
5: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
1: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
0: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
6: ஒளி, இப்ப என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
0: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
3: ஆனா அத செய்ய போவது யாரு?
0: நானும் கிராக்ஸும் தான்.
1: நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
0: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மாற்றம் மட்டுமே போதும்.
7: இப்போது நானும்

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு

0: அக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன் நான் உறுதியா சொல்றேன்.
2: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
4: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம்.

ஒலித்த பாடலின் படம். வண்ண வண்ண பூக்கள் பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது

பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ஒரு பாடல். பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் ஹரிஹரன், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி

0: ஸ்பேஸ் நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் இசை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: ஆசை முகம் மறந்து போச்சே என்ற பாடலை பாட வருகிறார் பிரணவ் பாலாஜி.

நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுதில் வாடாமலர். நேர்களே, உங்க விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1001 04-2-1018 இணைப்பினோடு 2966-7-8-1. புதிய நேயர்கள் 8300-1019-1018 இந்த எண்ல அழைத்து உங்க விருப்ப பாடங்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: மனதிற்கு இனிமை சேர்க்கும் ஒரு அழகான பாடல் ஒலித்தது பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இந்த ஈவினிங் டைம்ல சூப்பரான பழைய தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் என்ன பாடலோட காத்துட்டு இருக்காருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் சார். உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: பயணம் படத்துல இருந்து ஆரம்ப காலம் அந்த பாட்டை கொடுங்க சார்.
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. முதல் நேயர் நீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: நிகழ்ச்சியில் முதல் நேயருக்காக பயணம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்த நேயர் என்ன பாடலோட காத்துட்டு இருக்காருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: உடுமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டத்திலிருந்து கோல்டு கவரை கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: கோபாலகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, கோல்டு கவரிங் எல்லாம் பத்திரமா இருக்கா?
1: நல்லா இருக்குதுங்க. ஆடி பண்டிகைக்கு, நாளைக்கு ஆடி பண்டிகை.
0: ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம்ங்க.
0: ஓகே, சொல்லுங்க என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில.

0: நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து பூம் ஒடிப்பால் அந்த பூங்குழல் இந்த பாடலை அன்பு நேரலுக்காக ஆடி பண்டிகை முன்னிட்டு காற்றலுக்கு அவர் விடுங்கள்.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க, அழைத்ததுக்கு நன்றி.

0: 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. ஓகே, நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். உங்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள்.
0: ஓகே, உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்க ஃப்ரெண்ட் பேர் எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு பேர் பேரு.
1: நன்றி நன்றி. கொண்டைக்காவட்டம்பாளை முத்துக்குமார், பொன்முடி மணிகண்டன்.
0: ஓகே, அவ்வளவுதானே?
1: நிறைய சொல்லிட்டே இருந்தா நிறைய நேரம் ஆயிரும்.
0: சரி சரி, சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: மதுரை ஆண்டனி.
0: ஓகே,
1: படம் வந்து பொற்சிலை, பாடல் வந்து அழகை பாட வந்தேன்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க, அழைத்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: கோவை மாவட்டம் பொள்ளாச்சிந்து சரவணகுமார் பேசுறேன். வணக்கம் சார்.
0: இனிய மாலை. வணக்கம் சரவணகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நிலையத்துல நல்லா இருக்கு. ஊர்ல மழை பெய்யுங்களா சார்?
0: ஆமா, மழையும் வெயிலும் கலந்து கலந்து அடிச்சுட்டு இருக்கீங்க.
1: இங்கே ஒண்ணு பொள்ளாச்சிலயும் அதே மாதிரி கிளைமேட் தான். ஒண்ணும் மழை இல்ல, ஏதோ காவிரி தாய் ஆடி பன்னெண்டுக்கு திறந்து விட்டாங்க. தாண்டி
0: அதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அரசியல் பண்ண ஒரு இறங்கி வந்திருக்காரு, அதே ஒரு பெரிய சந்தோஷம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அழகிய தமிழ் மகள் இவள் பாட்டு சார்.
0: சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: ஓகே, நன்றி.

அழகிய தமிழ்மாக இவள் இருவேளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்

0: பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது

0: ஓடிஎஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:30. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம். நல்லா
0: இருக்கிறீங்களா? நான் நலமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார். ஊட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: ஊட்டி எல்லாம் மழையும் வெயிலும் கலந்து கலந்து வந்துருக்கு.
1: பொன்மாலை பொழுதுல வந்து விற்ற மகனை விற்ற அன்னை படத்துல இருந்து தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா.
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: ஓகே, நிகழ்ச்சியின் நம்முடைய இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலம் அறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். எப்படி இருக்கேன்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்னா சேமமா இருக்கிறோம். நீங்க இணைப்பு கிடைத்தாலே மகிழ்ச்சியா இருக்கிறது,
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நான் ஆரம்பத்துல ஒருத்தர் கேட்டேன் காலை வயசு கட்டான சைஸ்ன்னு. அதுல ஓல்ட் இஸ் கோல்டு, ஒரு ஓல்டு மேன் பக்கத்துல இருந்துட்டு எனக்கு அந்த பாட்டு கேட்கணும்னு ஆர்வமா இருக்கணும் தான். நீங்க பாட்டு இல்லையுன்னு சொல்லிட்டேன்.
0: அவரே பாடிட்டு இருந்தாரு,
1: அவர் பாடிட்டு இருந்தார், கேட்டுதானே?
0: ஆமா ஆமா,
1: உங்க காதலையும் கேட்டிருக்கு பாத்தீங்களா? அவருக்கு உங்களுக்கு நீங்க கொடுப்பனவுள்ள அவரு பாடினதை நீங்க கேக்குறதுக்கு நிலையத்துல பாட்டு இல்லாட்டில அவர் பாடுறத வச்சு அந்த பாட்டை உங்க மெமரியில வச்சுக்கோங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல?
1: இப்போ வேண்டவே, அதாவது
0: சொல்லுங்க,
1: நான் கேட்ட பாடல் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
0: அழகு நிலா பாட்டு இல்லையா?
1: அழகு நிலால வந்து என்ன சோலையிலே,
0: அருவிக்கரை சோலையிலேவா?
1: அருவிக்கரை சோலையிலே பாடலை போடுங்க.
0: ஓகே
1: சரி, அதான் இது அவர் காலத்து பாட்டு தான், அவர் கேட்டு ரசிக்கட்டும்.
0: ஓகே ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குங்க, அழைத்ததுக்கு நன்றி.

0: ஓடிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:40. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: உடுமலையிலிருந்து பராசக்தி பேசுறேன்.
0: பராசக்தி, எப்படி எப்படி இருக்கீங்க?
1: நீங்க நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? தாய்க்கு பின் தார படத்தில் இருந்து ஆகா என்ன நிறைவேறுமா, கடல் அலை போல மறைந்து போகுமா.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்கள்.
1: நன்றி.
0: தேங்க்யூ.

0: கே வி மகாதேவனின் இசையில் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், பேச சொல்லுங்க சார்.
1: நான் அவினாஷ்ல இருந்து பிரபு பேசுறேன்
0: சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம் சார்.
0: ஓகே, சொல்லுங்க. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: உங்களுக்கு? தில்லானா மோனாம்பல் படத்திலிருந்து தரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரக

0: கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலாவின் குரலில் அருமையான பாடல் ஒலித்தது தில்லானா மோகனம்பால் திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: உதித்த சூரியனும் உறங்கச் செல்கின்ற வேளையிலே உங்களோடு கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி 5:50 உறங்க போயிருச்சா?
1: ஆமாங்க,
0: போகுது.
1: உறங்க போகுதுங்க.
0: ஓகே, சொல்லுங்க என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு கண் திறந்தது படத்துல இருந்துங்க.
0: ஓகே,
1: நல்ல ஜாலியான பாட்டு இருக்கும் பொழுதை ரசிக்கணும்.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. ஓகே, கேட்டு ரசிங்க.
1: எல்லாருக்கும் டே வாழ்த்துக்கள் சார்.
0: ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததற்கு நன்றி.
1: தேங்க்யூ.

ஒரு குறையும் செய்யாம உலகத்திலே யாரும் இல்லே. அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் போதைக்காமே விட்டதில்லை.

0: உள்ளே ஆறுக்கு சொல்லாமே புதைச்சுவப்பா.
1: ஆக கடகிய குழியை தோண்டி அவனையும் ஒரு தான் புதைச்சுவப்பா.
0: ஆமா புதைச்சுவப்பா.
2: அடச்சே

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில லாஸ்ட் காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசலுங்க.
1: நான் தென் பொன்மலையில இருந்து தேனாமணி பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். ஏதாவது மத்தியானம் மேல கொஞ்சம் காத்து வீசுதுங்க சார், கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது.
0: சூப்பரா இருக்கும் கிளைமேட் அப்போ.
1: ஆமாங்க, இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க.
0: ஓகே, சொல்லுங்க. இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க.
1: ஆமாங்க சார், பாடல்கள் அனைத்தும் நேயர்கள் தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் 5 மணிலும் ட்ரை பண்ண முடியல.
0: ஓகே, லாஸ்ட் கலர் வந்து
1: நேரா வந்ததுக்குங்க. ஆமாங்க, எனக்கு வீர திருமகன் படத்துல இருந்து ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாடல் வேணுங்க.
0: எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக அந்த பாடல் நானே சேர்த்து கேட்டுறேன்.
1: நன்றிங்க சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, கேட்டுறலாங்க.
0: ஓகே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமடு, படுகுமொழி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 27 மணிக்கு

0: திரைகானம் 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், இன்று 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் ரெட் கோட் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ்விருப்பம், 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 10:00 ரவிவாசிய அகில் பாரத சங்கீத் சபா சுதாகர் தேவ்லே அவர்களின் பாட்டு இடம்பெறும், 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 இயற்கையின் மொழி இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு பருவமழை குறித்து நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பெறும், காலை 7:00 காலை கதிர் இதில் நலமுடன் வாழ தாய்ப்பால் புகட்டும் தாய்மார்கள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் நடைபெறும், தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம், அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் நடைபெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking at the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said, young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
2: आज हम सभी जिस अभियान के साक्षी बन रहे हैं, वो अभियान व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है और सबसे बड़ी बात है ये राष्ट्र के लिए है। आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ हो, मन से स्वस्थ हो, आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो।
1: He added that the launch marks the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Mr. Modi said that drug addiction diverts people from their goals and distances them from achieving their dreams.
2: नशा केवल शरीर को नुकसान नहीं पहुंचाता, नशा एक माँ की मुस्कान छीन लेता है, नशा एक पिता के सपनों को चूर चूर कर देता है और जब परिवार में समाज में ऐसा होता है और कहीं न कहीं राष्ट्र की शक्ति भी कमजोर पड़ जाती है और इसलिए हमें हर एक युवा को नशे के चुंगल में फंसने से बचाना है।
1: More than 1 crore youth from 28,000 locations across the country participated in the event. The participants included My Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. India's economy is likely to grow around 7% in the first quarter of current fiscal, higher than earlier expectations, supported by stronger economic indicators, improved industrial activity and a recovery in exports. According to an SBI Research Pre-Monetary Policy Committee MPC report released yesterday, the growth estimate marks an improvement from the Reserve Bank of India's earlier projections, which were lowered because of geopolitical uncertainties. The report attributed the improved outlook to a broad-based pickup

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேர்களை இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.

0: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம், பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங்.
1: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள்தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டை போடுறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர்

மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் 5 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்சின்டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
3: RBI சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ನಾಲ್ಕು ಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8 ಜನಗೂ ಸಂತೋಷ.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேரடினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10 ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் விப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ₹31,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ₹29,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தமனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ₹2,11,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ₹77,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் கே எம் பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் வி கே தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதி உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை

0: பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிடப் பணிகளை திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்ஷித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி

0: அதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7 தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8,22,00,000 ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2,43,00,000 ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3,000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம்

வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80 சதவிகிதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட்டில் நுட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியோசிலியம் லிலாசினம் ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிடோகுளோரைடு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதரோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் ரெட்கோஸ் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக ரெட்கோஸ் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: உங்க பேருங்க?
2: சுகந்தியா.
1: சரிங்க, இப்ப விவசாயத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
2: இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து ரெட்கோஸ் போட்டுட்டு இருக்கோம், கிழகோசு, இது ரெண்டுமே போட்டிருக்கோம். மற்ற டைம்ல நாங்கள் வந்து மாத்தி மாத்தி எல்லா காய்கறியுமே மாத்தி மாத்தி போடுவோம்.
1: தண்ணி எல்லாம் போதுமானதா இருக்குங்களா?
2: இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா பற்றாக்குறையா தான் இருக்கு. மழையும் அவ்வளவா இல்லாதனால தண்ணி போதுமான அளவுக்கு இல்லை, தண்ணி பற்றாக்குறையா தான் இருக்கு.
1: அதாவது இப்போ ரெட்கோஸ் வந்து போட்டிருக்கீங்க?
2: ஆமாங்க, ரெட்கோஸ் தான் போட்டிருக்கோம்.
1: எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க?
2: ரெட்கோஸ் வந்து கால் ஏக்கர் அளவுக்கு போட்டிருக்கோங்க. அப்புறம் மற்ற காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம்.
1: அதிக அளவில் போட முடியாதுங்களா?
2: அதிக அளவில் போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைகோஸ் போடுற அளவுக்கு அது விற்பனை ஆகிற அளவுக்கு இது அந்த அளவுக்கு விற்பனை ஆகாது. அதனால இது நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம்.
1: இப்போ வெள்ளைகோஸ்னா அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க, இது எப்படி பண்ணுறீங்க?
2: வெள்ளைகோஸ்னா நம்ம வந்துட்டு ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம போட்டுட்டு ஆளுங்க வந்து பேசி அது மொத்தமாகவே எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை நம்ம அப்படி அவங்க எடுக்கலன்னா நம்ம ஆளை வச்சு நம்ம எடுத்து நம்ம அதை லோடு ஏற்றி அந்த மாதிரி இது பண்ணுவோம். ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா 4 லோடு ஆகும். ஆளுங்க வந்து ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை, இல்லை நம்மளே ஆளை வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரெட்கோஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டரு இருந்தால் தான் போகும்.
1: வெள்ளைகோஸ் வந்து என்ன ரேட்டுக்கு போகுங்க? ரெட்கோஸ் வந்து எந்த அளவுக்கு போகுங்க?
2: வெள்ளைகோஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ரேட்டு போகாது, கிலோ ஒரு 40 ரூபாக்குள்ளே தான் போகும். இதே ரெட்கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேலே ஒரு 100 ரூபாய் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்டர் கிடைச்சாதான் வந்துட்டு ரெட்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல விலை போகும். நிறைய பேர் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து சாகுபடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும்.
1: ரெட்கோஸ் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா அறுவடைக்கு எத்தனை மாதம் ஆகுங்க?
2: ரெட்கோஸ் அறுவடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ண காலத்திலருந்து 4 மாதம் ஆகும். கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவும் நல்லா வெயிட் கொடுக்கும். கோஸ் நம்ம எடுத்து பிடிச்சு பார்க்கக்குள்ளவே கெட்டியாக இருக்கும். 4 மாதம் கண்டிப்பாக ஆகும்.
1: எந்தெந்த மாதங்களில் சாகுபடி பண்ணலாங்க?
2: நீலகிரியில் பொறுத்தளவுக்கு ரெட்கோஸ் வந்து எல்லா காலநிலையிலுமே பண்ணலாம். ஏன்னா இது குளிர்காலம் வந்து மெயின். இதுக்கு இங்கே நீலகிரி எப்பவுமே கிளைமேட் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இது

0: எல்லா காலத்திலையுமே வந்து நம்ம வந்து பயிரிடலாம். ஒயிட் கோஸும் சரி ரெட் கோஸும் சரி ரெண்டுமே பயிரிடலாம்.
1: நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படின்னா மண் வந்து எப்படி இருக்கணுங்க?
0: நல்ல சத்துள்ள மண்ணாக இருக்கணும். நல்லா வளமான மண்ணாக இருந்துச்சுன்னா நல்லா விளைச்சல் வந்து நல்லா இருக்கும். மண்ணு பொறுத்து தான் நம்ம வந்து அதை விளைச்சல் பண்ண முடியும். மண் நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொழு உரம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு மண்ணை வந்து நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு பதப்படுத்தணும். பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிரிட்டோம்னா அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும்.
1: எருவெல்லாம் அதிகமாக கொட்டணும் இல்லைங்களா?
0: ஆமாம், எருவு வந்து அதிகமாக தேவைப்படும். எருவுனா நம்ம தொழு உரம் போட்டாலே போதுமானதாக இருக்கும். மற்றபடி அதிகமாக இது தேவைப்படாது.
1: மண் வளம் சரியில்லை அப்படின்னா அதோட மகசூல் செடியோட வளர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்குங்க?
0: மண்ணோட வளம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 4 மாதம் விட்டால் கூட அந்த கோசு வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அது நம்மளுக்கு வந்து அதை பயிரிட்டு அதை சாகுபடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அது வந்து நம்மளுக்கு லாஸில் தான் கொண்டு போய்விடும். அதனால் மண் வளத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். மண் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிரிடுறது நல்லது.
1: அதாவது அதிகப்படியான நாட்களில் வந்து தோட்டத்தில் விட்டால் கூட கோஸ் சைஸ் வந்து பெருசாகாதுன்றீங்க?
0: சத்தில்லாத மண்ணில் போட்டோம்னாலே கோஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வளர் அந்த 4 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ் வந்து வெயிட் கொடுக்கும். அந்த கெட்டித்தன்மை இருக்கும். அந்த மண் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த கோஸ் வந்து வளர்ச்சி அடையாது. அதனால தான் மண் வளத்தை பார்த்துட்டு நம்ம வந்து பயிரிடுறது நல்லது.
1: நடவு பண்ணுறீங்கன்னா நாற்றை வாங்கி நடவு பண்ணுறீங்களா இல்லை விதை வாங்கி நாற்று பண்ணி போடணுங்களா?
0: நாங்கள் விதை போட்டும் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்துட்டு நாங்கள் நாற்று வாங்கியும் நர்சரிங்களில் வந்து இப்போ நாற்றெல்லாம் கிடைக்கிது. அந்த நாற்று வாங்கி நடவு பண்ணுவோம். இப்போ விதை விதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் மண்ணை நல்லா உழுதுட்டு பார் எடுத்துட்டு அதில் வந்து விதைங்களை வந்து போட்டு விட்டுருவோம். மண்ணை மூடி விட்டு அது மேலே இலைகளை போட்டு மூடிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு மண்ணை வந்து நல்லா மூடி விட்டுட்டு அந்த அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இலைகளை போட்டு மூடி விட்டுருவோம். ஏன்னா தண்ணி அதை ஊற்றும் போது அந்த விதைகள் வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்கும் அதனால அந்த இலைகளை போட்டு மூடி விட்டுருவோம். அது வந்து ஒரு 1.5 மாதத்துக்குள்ளாரியே பார்த்திங்கன்னா விதை வந்து நல்லா தலை விட்டு ஒரு 4 அடிக்கு மேலே வந்து செடி வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் தான் அந்த செடியை நாங்கள் வந்து அதை பறித்து நாங்கள் திரும்ப தனியாக வந்து நடவு செய்ய ஆரம்பிப்போம்.
1: நாத்தங்காலம் எப்படி பராமரிக்கிறீங்க?
0: நாங்கள் நடவு செஞ்சு 1 வாரத்துலேயே வந்து நாற்று வந்து கொஞ்சம் சின்னதாக வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எருவு இதெல்லாம் நாங்கள் போட்டு விடுவோம். அது போட்டு விட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்ன இந்த புழுக்கள்லாம் வந்து இருக்கும். பூச்சிங்களை வந்து அதை இது பண்ணும் போது செடியை பார்த்திங்கன்னா அந்த தண்டையே வந்து வெட்டிடும். அதனால் வந்து நாங்கள் அந்த பூச்சி மருந்து வந்து நாங்கள் அடிப்போம், எருவு போடுவோம். அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து அந்த 4 அடி உயரம் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து திரும்ப நடவு செய்கிறது.
1: ஒரு தடவை ரெட் கோஸ் சாகுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வந்து எத்தனை மாதத்துக்கு அப்புறம் நடவு பண்ணலாங்க மறுபடியும்?
0: நாங்கள் இது அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கோஸ் போட்டதுக்கப்புறம் 1 வருஷமோ இல்லைன்னா 2 வருஷமோ கழித்து தான் நாங்கள் வந்துட்டு திரும்ப இந்த ரெட் கோஸை வந்து நாங்கள் பயிரிடுவோம். இது போட்டதுக்கப்புறம் திரும்ப இதையவே வந்து நாங்கள் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து வளமான மண்ணாக இருக்காது. இது வளர்றதுக்கு அந்த அளவுக்கு மண்ணில் வந்து சத்து இருக்காது. அதனால நம்ம எந்த காய்கறி போடுறோமோ அதையவே திரும்ப திரும்ப போடக்கூடாது. மாற்றி மாற்றி நம்ம போட்டோம்னா தான் மண்ணில் வந்து நல்ல ஒரு சத்து இருக்கும், செடியும் வளர்றதுக்கு நல்ல ஒரு ஊட்டம் கிடைக்கும். இதையவே போட்டதே நம்ம இது ரெட் கோஸையே திரும்ப போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வளர்ச்சி கிடைக்காது. கோஸோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். செடி பார்த்திங்கன்னா அது வளர வளரவே பார்த்திங்கன்னா வாடின மாதிரி இருக்கும். இதில் கோஸுக்கு வேர் கடியில் பார்த்திங்கன்னா ஒரு கெண்டை நோயின்னு ஒரு நோய், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதியில் வந்து கிழங்கு மாதிரி தெரியும், அது வந்து கெண்டை நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்துட்டு எந்த கோஸாக இருந்தாலும் போட்டோம்னா திரும்ப வந்து அதையவே வந்து நாங்கள் பயிரிடுறது கிடையாது.
1: மற்ற கோஸ் வகை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நோய் பாதிப்பு வருங்களா?
0: கண்டிப்பாக இது மட்டும் இல்லை, மற்ற கோஸுமே வந்து நோய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெள்ளைக்கோஸு, ப்ரக்கோலி, இந்த ரெட் கோஸ் இது மூணுமே பார்த்திங்கன்னா போட்டதையே போட்டுட்ருக்கும் போது இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மகசூல் கிடைக்காது, மண்ணோட வளமும் வந்து ரொம்ப குறைஞ்சு காணப்படும். அதனால் இது பயிரிடுறதுங்கிறது பார்த்து

0: நம்ம பயிரிடணும். ஏன்னா போட்டதையே நம்ம வந்து போட்டுட்டு இருக்க கூடாது. இந்த கோஸ் வகையில மட்டும் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம பயிரிடுறதுக்கு ஏதுவாக தான் இருக்கும்.
1: இதை வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்களா?
0: கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ கல்லுப்பு வந்து செடிங்களுக்கு வந்து இந்த மண்ணுல வைக்கிறாங்க, ஆனா அப்பவுமே வந்து இது கட்டுப்படுத்த முடியறது இல்லை. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு அது வச்சாலுமே அது அப்படியே தான் இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு, கட்டுப்படுத்த முடியறது கிடையாது.
1: ரெட் கோஸ் வந்து 10 சென்ட் அளவு நீங்க போடுறீங்கன்னா நாற்று வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுங்க?
0: 1 மூட்டைக்காட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாற்று தேவைப்படுறது வந்து 2500 3000 நாற்று வரைக்கிட்ட தேவைப்படும். ப்ரொக்கோலி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை காட்டிலையும் இதுக்கு வந்து நாற்று அதிகமாக தேவைப்படும். ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா அதுக்கு நாற்று வந்து கம்மியாக தான் தேவைப்படும், ஏன்னா அதுக்கு அதிக இடைவெளி விட்டு நம்ம போடுவோம் ப்ரொக்கோலிக்கு. இதுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு கேப்பை நம்ம விட மாட்டோம். இந்த ரெட் கோஸ்க்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் அந்த ஒயிட் கோஸு இதுக்கெல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் நம்ம நாற்று அளவு வந்து நம்ம போடுறது. 2500 3000 வரைக்கும் நம்ம நாற்று நடவு செய்வோம்.
1: பூச்சிகள்னால பாதிப்பு இருக்குங்களா?
0: பூச்சிகள்னால பாதிப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா அஸ்வினிங்கிறது அது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோஸில் வந்து ஓட்டை போட்டுட்டு இப்போ அந்த மாதிரி ஒரு நோய் ஏற்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தலைஞ்சு வரக்குள்ளவே வந்து தண்டை வந்து அந்த புழு கட் பண்ணிடும், அது ஒரு வகை. அந்த இது மூணுமே வந்து கோஸை தாக்கக்கூடிய நோய் தான். இது வந்து வெள்ளை கோஸ்லேயும் வரும், சிகப்பு கோஸ்லேயும் வரும், ப்ரொக்கோலிலையும் வரும். இந்த அஸ்வினின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையா வந்து அந்த இலை உள் சைட் பகுதியிலேயே வந்து வெள்ளையா வந்து இருக்கும். ஏன்னா இது மருந்தடிச்சு கட்டுப்படுத்திடலாம்.
1: ரெட் கோஸ்க்கு எந்த அளவுக்கு ஈரப்பதமெல்லாம் இருக்கணுங்க?
0: ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும், ஆனா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமையும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கோஸ் நல்லா வளர்ந்து கொஞ்சம் பெருசாக வர டைம்ல அந்த இலையெல்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக ஈரப்பதம் இருந்தால், ஈரப்பதம் இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா தான் இந்த அஸ்வினி அந்த மாதிரி கோஸை தாக்கும். அதனால வந்துட்டு ஈரப்பதங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கோஸோட வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்கும்.
1: ரெட் கோஸ் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: அது நாங்கள் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் போய் அதை பார்க்கக்குள்ளவே எங்களுக்கு அது தெரியும் சைஸு, இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இது வளர்ச்சி அடையலை, இன்னும் விடணும் அப்படிங்கிறது. அப்போ அதை பொறுத்து நாங்கள் வந்து அறுவடை பண்ணிடுவோம். ஏன்னா ஃபுல்லுமே நாங்கள் வந்து அறுவடை பண்ணி நாங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல, அது கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால அதை அப்பப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு அந்த சைஸை பொறுத்து நாங்கள் வந்து கரெக்டாக அதை அறுவடை பண்ணி நாங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த வெள்ளை கோஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த ரெட் கோஸை காட்டிலையும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளரக்கூடியது. அது வந்து சைஸ் வித்தியாசம் வரும், ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும், ஒவ்வொரு கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இந்த ரெட் கோஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்குள்ளவே வெட்டிட்டோம்னாலும் நல்லா விலைக்கு போகாது, அது கரெக்டான சைஸ், அது ரொம்ப பெருசாகவும் வளராது, அந்த கரெக்டான அந்த சைஸ் தான் அது. அந்த சைஸுக்கு நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்துகிட்டு போனோம்னா நல்ல ஒரு விலைக்கு வந்து போகும்.
1: இதை வந்து சந்தைப்படுத்துறீங்க அப்படின்னா எங்கே சந்தைப்படுத்துறீங்க?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கேட்குறவங்களுக்கு நாங்கள் இதை அப்படியே கொடுத்துருவோம், அப்படி இல்லைன்னா நாங்களே கொண்டு போய் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் நாங்களே கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவோம். இதே இந்த வெள்ளை கோஸு பார்த்தீங்கன்னா அது ஏக்கர் கணக்கில் நாங்கள் போடும்போது வியாபாரிங்களே வந்து மொத்தமாக அவங்க வந்து காடு அப்படி பேசி எடுத்துக்குவாங்க. இது வந்து அப்படியே யாரும் எடுக்கிறது கிடையாது. இது வந்து போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் போடுறோம். அந்த வெள்ளை கோஸுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு, அதாக இருந்தால் நம்ம அப்படி பேசி அவங்க எடுத்துக்குவாங்க. இது வந்து நம்மளாக தான் பண்ணி ஆகணும்.
1: ரெட் கோஸ் சாகுபடி பண்ணுறது லாபகரமாக இருக்குங்களா?
0: ரெட் கோஸ் சாகுபடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாபகரமாக தான் இருக்குது. வெள்ளை கோஸை காட்டிலும் இதில் லாபம் இருக்குது. ஏன்னா கிலோ வந்து 40 ரூபாய்க்கு மேலே போகுது, போகிறதுனால நாங்கள் கொஞ்சமாக போட்டாலும் இதில் வந்து நாங்கள் லாபம் எடுத்துடுறோம். ஆனால் இது வெள்ளை கோஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ரேட்டு அந்தளவுக்கு போகிறதில்ல. எப்போது ஒரு டைம் தான் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி ரேட்டுக்கு வந்து வெள்ளை கோஸ் போகும். எல்லா நாளுமே வந்துட்டு வெள்ளை கோஸ் வந்து ஜாஸ்தி ரேட்டுக்கு போகிறது கிடையாது. இது நாங்கள் கம்மியாக போட்டாலுமே இதில் கொஞ்சம் லாபம் நாங்கள் வந்து எடுக்கிறோம், லாபகரமாக தான் இருக்குது.
1: இது வரைக்கும் ரெட் கோஸ் சாகுபடி பற்றி உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க, நன்றிங்க.
0: வாய்ப்பு அளித்த ஊட்டி வானொலி நிலையத்துக்கு நன்றி.
2: நேயர்கள், இதுவரை ரெட்கோஸ் சாகுபடி அனுபவங்கள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன். இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: பயிர் சாகுபடியோடு ஆடு, மாடு, கோழி, மீன், பன்றி மற்றும் வாத்து போன்றவற்றையும் சேர்த்து ஒருங்கிணைத்து பராமரிக்கப்படும் பண்ணை கலப்பு பண்ணை என்று அழைக்கப்படுகிறது. பழங்காலத்தில் விவசாயிகள் தங்கள் பண்ணைகளை கலப்பு பண்ணைகளாகவே பராமரித்துள்ளனர். ஆனால் தற்போது அவை ஒவ்வொன்றும் தனித்தனி தொழிலாக செய்யப்படுகின்றன. இதனால் ஏற்படும் நன்மைகளை விட கலப்பு பண்ணை செய்வதால் கிடைக்கும் நன்மைகளும் லாபமும் அதிகமாகும். இயற்கை விவசாயத்தை லாபகரமாக செய்ய வேண்டுமெனில் கலப்பு பண்ணை அமைப்பது மிக முக்கியமாகும். இதனால் விவசாயிகள் தன்னிச்சையாக செயல்பட முடியும். கால்நடை பராமரிப்பில் ஆடு வளர்ப்பு மிகவும் எளிமையானதாகும். ஏனெனில் ஆடுகளுக்கு தீவன தேவை மற்றும் நோய் தாக்குதல் குறைவு. மேலும் இது அனைத்து வகை தாவரங்களையும் உண்ணக்கூடியது, பராமரிப்பது எளிது என பல காரணங்கள் உள்ளன. மேலும் ஒரு ஆட்டுக்குட்டியானது 10 மாதங்களில் விற்பனைக்கு தயாராகிவிடும். பண்ணைகளில் பட்டி கட்டி ஆடு வளர்க்கும் போது அதன் புழுக்கையோடு சிறுநீரும் சேர்ந்து நிலத்திற்கு கிடைக்கிறது. ஆட்டு புழுக்கையை விட சிறுநீரில் அதிக அளவு சத்துக்கள் உள்ளன. ஆனால் இதை ஆட்டு கொட்டகையில் வளர்க்கும் போது சேகரிப்பது கடினமானதாகும். விவசாயத்திற்கு தொழு உரம் மிகவும் முக்கியமானதாகும். மேலும் இயற்கை விவசாயம் செய்ய அதிக அளவில் தொழு உரங்கள் தேவைப்படுகின்றன. கால்நடைகளில் அதிக அளவு தொழு உரம் கிடைப்பது மாட்டிலிருந்து மட்டுமே. மேலும் இந்தியாவில் பால் உற்பத்தி குறைவாகவே உள்ளது. உலக கால்நடை தொகையில் 1/5 பசுவும் 1/2 எருமையும் இந்தியாவில் இருக்கிறது. இருப்பினும் பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக ஒரு மனிதன் குறைந்த அளவு பாலையே உட்கொள்கின்றான். எனவே பால் வள பெருக்கம் என்ற வெண்மை புரட்சியை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இந்தியா உள்ளது. கலப்பு பண்ணையில் மாடு வளர்க்கும் போது பண்ணைக்கு தேவையான அளவு தொழு உரம் மற்றும் சிறுநீர் எளிதில் கிடைக்கின்றன. மேலும் பண்ணை கழிவுகள் ஆடு தின்று எஞ்சிய தீவன பயிர்கள் போன்றவற்றை கொண்டு மாடுகளுக்கு எளிதாக உணவளிக்க முடியும். அடுத்து கோழி வளர்ப்பு. கலப்பு பண்ணைகளில் கோழி வளர்ப்பு எளிதானதாகும். ஏனெனில் கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை பயிர்களின் விளைபொருட்களிலிருந்தே அளித்துவிட முடியும். மேலும் கோழிகளிடம் முட்டை பண்ணையின் அன்றாட செலவுகளுக்கு பயன்படும். இதன் கழிவுகள் பயிருக்கு நல்ல உரமாகும். கோழிகள் பயிர்களில் உள்ள பூச்சிகளை உட்கொண்டு அழித்து விடுவது கூடுதல் பயனாகும். அதேபோல் பண்ணைகளில் உள்ள பாசன குட்டைகளில் மீன் வளர்த்தால் அதிக லாபம் பெற முடியும். ரோகு, மிருகால், கட்லா, வெள்ளிக்கெண்டை போன்றவை நீரின் வேறுபட்ட ஆழத்தில் வசிக்கக்கூடியவை. எனவே இவைகளை ஒரு குறிப்பிட்ட அளவில் குளங்களில் இட்டு வளர்க்கலாம். பண்ணையில் உள்ள உபயோகிக்க முடியாத தானியங்களை இதற்கு உணவாக அளிக்கலாம். அல்லது குளத்தின் மேற்பரப்பில் கம்பி வலைகள் அமைத்து அதன் மேல் கோழி வளர்த்தால் இடம் மிச்சமாவதோடு அதன் கழிவுகள் மீனுக்கு நல்ல உணவாகவும் பயன்படுகின்றன. மீன்கள் குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ந்து அதிக லாபம் தருகின்றன. மேலும் பன்றி வளர்ப்பு ஒரு லாபம் தரும் தொழிலாகும். பண்ணைகளில் தீவன பயிர்களை வளர்த்து பன்றிக்கு தீவனமிடலாம். மேலும் அதன் கழிவுகள் பயிருக்கு சிறந்த உரமாகும். பன்றி அதிக குட்டிகளை ஈனுவதாலும் 10 விற்பனைக்கு தயாராகி விடுவதாலும் பண்ணையின் வருமானம் அதிகரிக்கின்றது. மேலும் பன்றியிலிருந்து தயாரிக்கப்படும் உணவு ஊட்டம் சிறந்த இயற்கை உரமாகும். கலப்பு பண்ணையில் வாத்து வளர்க்க ஒரு குடில் மட்டுமே போதுமானது. வாத்தானது பண்ணையில் உள்ள குட்டைகளில் கிடைக்கும் சிறிய மீன் நத்தை களைகளின் இலை தழைகளை உட்கொண்டே வளர்ந்துவிடும். அதன் எச்சம் பண்ணையில் சேரும்போது நல்ல உரமாகிறது. வாத்து முட்டையிடுவதோடு அதன் மாமிசத்திற்கும் நல்ல விலை கிடைக்கிறது. இவைகளைப் போன்று முயல் வளர்ப்பும். முயல் 3 விற்பனைக்கும் அடுத்த குட்டியினும் பருவத்திற்கும் தயாராகி விடுவதால் குறுகிய காலத்தில் அதிக லாபம் பெற முடியும். மேலும் குறைவான இடத்தில் அடுக்கடுக்காக படுக்கை அமைத்து வளர்க்க முடியும். பண்ணையின் வரப்புகளில் கல்யாண முருங்கை, கிளிரி சிடியா போன்ற மரங்களை வளர்த்தும் கேரட், முட்டைக்கோஸ், பூக்கோஸ் போன்றவற்றின் எஞ்சிய பாகங்களையும் விற்பனைக்கு தரமற்ற காய்கறிகளையும் உணவாக அளித்து எளிதாக வளர்த்துவிட முடியும். முயல்கள் குறுகிய காலத்தில் அதிக குட்டிகளை ஈனுவதாலும் விரைவில் வளர்ந்து விடுவதாலும் பண்ணைக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது. இதே போலவே காடை, கவுதாரி, புறா போன்றவற்றையும் சிறிய கூண்டுகள் அமைத்து வளர்த்து லாபம் பெறலாம். இவ்வாறு கால்நடைகளையும் பறவைகளையும் கலப்பு பண்ணைகளில் வளர்க்கும் போது அந்த பண்ணை தன்னிறைவு பெறுவதோடு விவசாயி இயற்கையான சூழ்நிலையில் சந்தோஷமாக வாழ முடிகிறது. கலப்பு பண்ணையில் பயிர் செய்யும் முன் சற்று சிந்தித்து எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்க ஏதுவாக பயிர் செய்ய வேண்டும். இதனால் பயிரில் இருந்து கிடைக்கும் விளைபொருட்களை கொண்டு பண்ணையை நடத்த முடியும். கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்களை அதன் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தேவையான அளவு பயிர் செய்ய வேண்டும். வயல் வரப்புகளில் தீவன மரங்களை நட வேண்டும். ஆடு, மாடு, பன்றி போன்றவற்றின் கழிவுகளை மட்கு செய்து பயிருக்கு இயற்கை உரங்களாக இட முடியும். ஆகவே பண்ணைகளில் பயிர் சுழற்சி முறையை கையாளுவது சிறந்ததாகும். பயிர் சுழற்சியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பயிரை அடுத்தடுத்து பயிரிடாமல் வெவ்வேறு குடும்பத்தைச் சேர்ந்த பயிரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையில் ஒரு குடும்ப தாவரம் விட்டு சென்ற ஊட்டச்சத்தினை மற்றொரு குடும்ப தாவரம் ஏற்று நல்ல விளைச்சலை தருவதோடு மண் வளமும் காக்கப்படும். மேலும் ஒரு பருவம் முழுவதும் ஒரே பயிரை பயிர் செய்யாமல் பல வகைப்பட்ட பயிர்களை பயிர் செய்ய வேண்டும். இதனால் ஒன்றின் விலை குறைந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் மற்றொன்று அதனை சரி செய்து லாபம் ஈட்டித்தரும்.
0: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி ஆர். முருகேசன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தாவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தாவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்துக் கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தாவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார அமைப்பு அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டீலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது.

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமான் சாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்சின்டி ரியோசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசியா அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-9001018, 9342-9001018, 04-4-2-3 இணைப்பினோடு 2-9-6-6-7-8-1. புதிய நேயர்கள் இந்த நம்பர்ல கூப்பிடுங்க, உங்க விருப்ப பாடல்கள் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். 8300-0019-1018 வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா கூட உங்க விருப்ப பாடங்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல்களின் விவரங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ய வேண்டிய எண் 8300-0019-1018. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: ஓகே, நிகழ்ச்சியில முதல் நேயர் கூட பேசலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் சார்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, முதல் நேயர் என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
2: சார், படம் வந்து கௌரவம் சார்.
1: ஓகே, பாடல்
2: பாடல் வந்து யமுனா. அந்த பாடல்
1: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி
2: சார். நன்றி சார்.
1: தேங்க்யூ.

ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காரு. ஊட்டி மேரிசில் பகுதியை சேர்ந்த ராஜாவின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இளையராஜாவின் இசையல்

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: கோத்தகிரிலிருந்து
0: கோகிலா, எப்படி இருக்கீங்க? கோத்தகிரியில எப்படி இருக்கு? அப்படியா, ஓகே, சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? கோகுலம் படத்துல இருந்து தெக்கே அடிக்குது காத்து.
0: ஓகே, சிற்பியோட இசையில உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

0: நல்லாதான் வாசிக்கிறீங்க, ஆனா இதுவே ஒரு போட்டியா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. இப்ப நான் பாடுறேன், அது உங்களால புல்லாங்குழல வாசிக்க முடியுமா?
1: என்ன சவாலா?
0: சவாலேதான்.
1: அப்ப சரி,
0: ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு முறையெல்லாம் பாட தெரியாதுங்க. என் இஷ்டத்துக்கு கனாபினானு பாடுவேன், ஃபோக் ஸ்டைல பாடுவேன், வெஸ்டர்ன் ஸ்டைல பாடுவேன், திடீர்னு கர்நாடிக்ல பாடுவேன், இட இடையில டைலாகா கூட பேசுவேன். எல்லாத்தையும் நீங்க புல்லாங்குழல ஆன்சர் பண்ணணும். சேலஞ்ச்
1: சேலஞ்ச்?

சுமாரா வாசிக்கிறீங்க. ஓஹோ, இப்போ வெஸ்டர்ன்.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 8:30. ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: யார் யார் எங்க இருந்து?
1: நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க.
0: மஞ்சூர், மஞ்சூர் கிண்ணக்குறை பக்கம் இல்லையா?
1: கண்டிப்பா ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா நாங்க மஞ்சு டவுன்லயே தான்
0: இருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நாள் வரேன் நான்.
1: கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: ஐயா, இன்னைக்கு இந்த என்னுடைய பொண்ணு, அண்ணன் பொண்ணு, பெரிய பொண்ணுக்கு ஜனராஜேஸ்வரி, அவளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு.
0: ஓகே, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.
1: கண்டிப்பா அவளு அந்த குழந்தைக்கு வேண்டி நான் அந்த சோழையம்மா படத்துல இருந்து பூவல் குயில் சேவலை பார்த்து படிக்குது ஒரு பாட்டுங்கிற பாட்டு அந்த குழந்தைக்கு.
0: குழந்தைக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம் சார்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: ஓஹோ,
1: பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

0: ஓகே, நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சார் நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் பேசுறது. எப்படி சொல்றீங்க?
0: எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நல்லா இருக்குங்க. சென்னையில எப்படி இருக்கு? மழையா?
1: சென்னை மழைக்கு அந்த பேசிக்க இடம் இல்லை சார்.
0: வெயில் தான் இருக்கு.
1: வெயில வெக்க தொடர்ந்து சில வாரமா இருக்கு சென்னையில.
0: கூலிங் ஒரு பாடல் கொடுத்தல. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? கண்டிப்பா சார், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா வெற்றி விழா திரைப்படம். பாடல் பாத்தீங்கன்னா சிவி சீனிக்கு எடுத்த அந்த படம் சார்.
0: ஓகே, இளையராஜோட சில பாடல் வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார். நன்றி நன்றி.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஓகே, அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார், எங்க இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர், சதா கௌதமன்.
0: சதா கௌதமன்,
1: எனக்கு சின்ன தம்பி படத்துல வந்து
0: பாடல்
1: அரச்ச சந்தனம் மணக்கு குங்குமம்.
0: ஓகே, விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவின் இசையில்

0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடலோட காத்துட்டு இருக்காருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: 100 முறை இணைப்பு கிடைக்காமல் 101வது முறை இணைப்பில் இணைவது கோவை செல்பவரும் சையத் ரசூல்.
0: அட, இன்னொரு 8 தடவை ட்ரை பண்ணியிருந்தா 101.8 ஆயிருக்கும்.
1: 8 ஆயிருக்கும். ஆமா, 100 டைம் 101வது டைம் தான் கிடைச்சிருக்கு.
0: ஓகே, வெற்றிக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்துங்க புதிய புதுக்கவிதை படத்துல வந்துங்க வர வர வரைவா இளம் புவே புவேவா பாடலுங்க.
0: வர வர பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: தேங்க்யூ.

0: ஓகே, நிகழ்ச்சியில லாஸ்ட் காலர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: நிலா மகளும் விழித்திருக்கும் நிசப்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுவனிச்சாரல் நரசிபுரம் என் கே கலசாமி.
0: லாஸ்ட் கலர்ல லைன் பிடிச்சு வந்துட்டீங்க, என்ன படம் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: உங்களுக்கு? அடுத்து பிடிச்சி வந்து தம்பி, உங்களை பிடிக்கணும்னு விளையாட்டா, நிறைய நேரம் இப்ப ஆயிட்டாங்க. இப்போ
0: ஆமா ஆமா
1: ஜாலியா இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் நேரம் பூரா ஊட்டிக்கு படையெடுத்தாங்க.
0: ஆமா ஆமா, சொல்லுங்க. டைம் வேற ஆயிடுச்சு, லாஸ்ட் கலர் வேற, டக்குன்னு சொல்லுங்க, பாட்டு போட்டுடலாம் உங்களுக்கு.
1: திருமதி பழனிசாமி வந்து
0: ஓகே,
1: அம்மன் கோவில் வாசலில் அந்த பாடல்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜா
1: நன்றி.

பிரியா திரைப்படத்திற்காக ஒழித்து அந்த பாடலை பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ் ஜென்சி. தொடர்வது வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C, குறைந்தளவு வெப்பநிலை 25.7°C, பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2

இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. 4 அறிவும் பூச்சி உண்ணும் தாவரங்கள் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு ஆடிப்பெருக்கு சிற்றுரை. 7:45 நகர்வலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணைந்திடுவோம் கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

எட்டு மணிக்கும் 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. இதில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 முத்துச்சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் பாட்டு, வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், என்எஸ்என் லட்சுமி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஃபசல் பீமா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:15 திரைகானம். நாளை பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் நீலாவதி மெகானி அவர்கள், மாணவி பிரியம் பிரதிஷா ஜா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். நாளை இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன். பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 5 பகுதி. அங்கக வேளாண்மையில் கலை வேளாண்மை, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:50 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச்சுடர், 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பேருரை, நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.